நேரம் 5:36 45 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சோழமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:48. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவையாறு நாகேந்திரன் அவர்கள் இயற்றிய பாடல் சகலமும் தந்தவளே என தொடங்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து SV பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

நேரம் 5:53 40 நொடி. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில்

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 31 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 7 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

0: கற்காத ஒருவனை பகைத்து கொள்ளும் எளிய செயலை கூட செய்ய இயலாத ஒருவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் வந்து சேராது. குறள் எண் 870 அதிகாரம் பகை மாட்சி.
1: கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் உள்ளானை உள்ளாது ஒளி.
0: கற்காத ஒருவனை பகைத்து கொள்ளும் எளிய செயலை கூட செய்ய இயலாத ஒருவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் வந்து சேராது. குறள் எண் 870 அதிகாரம் பகை மாட்சி.

0: அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு வினோத் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சென்னையை

உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். நேரம் காலை 6:03 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். இன்றைய நாள் 21/6/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனிவரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகனே என தொடங்கும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் காலை 6:09 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

சுதா ரகுநாதன் குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:19 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகனுக்கு ஒரு நாள் என தொடங்கும் பாடல், சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது. இணைந்திருங்கள்.

ஏசு பாடல்களிலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

இத்துடன் பக்தி நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல்விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒளிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரிய மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ.
2: உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இணையத்திலிருந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. சண்டே அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல், ஆனால் அதை விட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எஸ், இப்போ தான் நம்ம எல்லாருமே ஷோ கேட்டு முடித்தோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் வந்து 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகாவோட செயல் விளக்க நிகழ்வு வந்து தேசிய அளவிலான கொண்டாட்டத்தோட ஒளிபரப்பை வந்து இப்போ வந்து நம்ம ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் கேட்டு முடித்தோம். ஸோ யோகா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், யோகானால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காக இன்னைக்கு யோகாவை பற்றி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இஸ் இன்னைக்கு தான் சர்வதேச யோகா தினம். ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஜூன் 21ஆம் தேதி அன்னைக்கு வந்து உலகம் முழுவதுமே வந்து கொண்டாடப்படுது. இந்த நாளை வந்து ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுஎன், 2014ஆம் ஆண்டு வந்து அங்கீகரிச்சது. முதல் சர்வதேச யோகா தினம் வந்து 2015ஆம் ஆண்டுல வந்து கொண்டாடப்பட்டது. அதனால தான் இந்த வருஷம் இது 12வது வருஷம். இந்த நாளை பத்தி பேசலாம். இன்னும் ஒரு நாளும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு, அது என்ன அப்படின்றத பத்தியும் பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து இந்த மார்னிங் டைம்ல மொழி திரைப்படத்திற்காக பல்ராமோட வாய்ஸ்ல வித்யாசாகரோட மியூசிக்ல சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியூன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் போலினால எங்க எல்லாமே சமதுள்ள

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: இரவெல்லாம் தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்களா? என்னைக்கோ நடந்த விஷயங்களை நினைச்சு இன்னும் மன அழுத்தத்துல இருக்கீங்களா? எந்த வேலையும் செய்யும் போதும் நெஞ்சமெல்லாம் படபடப்பா இருக்கா? ஞாபக மறதி அதிகமாயிட்டே இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா? அப்போ தினமும் பண்ணுங்க யோகா. யோகா மூலமா முதுகுவலி, தசைப்பிடிப்பு, உடல் பருமன் எல்லாத்தையும் சரி செஞ்சு ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனதையும் பெற முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: scheduled to be played in Dambulla today. The match will start at 10 in the morning. Smarting from an ill-tempered defeat in their previous match, India able look to settle scores when they take on Sri Lanka A in the final, with teenage sensation Vaibhav Suryavanshi set to be in the spotlight once again. In FIFA World Cup, Germany defeated Ivory Coast 2-1 in Toronto, Canada, and clinched a spot in the knockout phase at the tournament. For Germany, Dennis Undav scored twice. Earlier, the Netherlands secured a commanding 5-1 victory over Sweden in Group F match at NRG Stadium in Houston, United States. Yesterday, in another match, Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Sunil. NEET UG re-examination is the top story on dailies today. All hands on deck for NEET retest, writes Hindustan Times. 1.38 lakh CCTV, 51,000 jammers for leak-proof NEET today, headlines The Asian Age. The war between Iran and Israel, too, continues to dominate front pages of dailies. Iran closes Hormuz amid Israeli attacks on Lebanon, reads the Hindu headline. On the 12th International Day of Yoga 2026, the Pioneer writes that 6 lakh people will perform yoga today with Prime Minister Modi in Kolkata. Two studies led by AIIMS have found that yoga may improve women's hormone and insulin levels, reports the Times of India. An AI-enabled queue management system will be implemented in Kerala's Sabarimala Ayyappa Temple from November, reports the Hindu. In just over 3 months, from the end of February until early June, Indian records in athletics were broken 20 times, reveals the Indian Express. And finally, the ASI has made significant discoveries at Rakhigarhi, perhaps the largest site of the Indus Valley civilization, with the recovery of 8 skeletons and pottery offerings, reports the Tribune. DNA testing is underway. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. International Yoga Day being celebrated across the globe today. Prime Minister Narendra Modi leads the nation in practicing common yoga protocol from historic Red Road in Kolkata. Prime Minister to also commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata today. National Testing Agency to conduct NEET UG re-examination in India and abroad this afternoon. 3 Indian-flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo successfully crossed Strait of Hormuz. IMD issues red alert for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in cricket, India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. And with that, we end the morning news. Have a nice day.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச

0: யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக் கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை ESI மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ, அமைப்போ, தனிநபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13 கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக

0: வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு இருமுறை முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து ப. இளஞ்செழியன்.
1: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: தமிழில் செய்திகள் கேட்டோம்.
3: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
6: சைபால்
7: தெரியாதனமா இந்த வீட்டை கட்டி விட்டேன் சார் அப்படின்னு கவலைப்பட்டார் ஒருத்தர். என்னங்க விவரம்னு, அடுப்பங்கரை சரியில்லை, படுக்கை அறை சரியில்லை, வரவேற்பு அறை அதுவும் சரியா இல்லை, நான் நினச்ச மாதிரி அதுவும் அமையல, இப்படி அடிக்கிட்டே போகிறார். ஏங்க, முன்னாடி வரைபடமெல்லாம் போட்டு பார்த்து தானே கட்டினீங்க அப்படின்னேன். வரைபடத்தில் பார்க்குறப்போ சரியாக தான் தோணுச்சு, இப்போ நேரில் பார்க்குறப்போ தான் அது எங்கெங்கே இடைஞ்சல் இருக்குங்கிறது புரியுது அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள்லாம் இனிமேல் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்தாச்சு. அது என்ன வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா, அதுதான் உண்மையான தோற்றம். இது ஒரு புதிய தொழில்நுட்பம். நீங்கள் உங்கள் வீடு அல்லது சமையலறை எப்படி இருக்கணும்னு எதிர்

0: பார்க்குறீங்களோ அதை சொல்ல வேண்டியது. எவ்வளவு நீளம், அகலம், உயரம், சுவருக்கு என்ன கலர் அடிக்கணும் எல்லாத்தையும் விவரமாக சொன்னதுக்கப்புறம் அதை அப்படியே கம்ப்யூட்டர் திரையில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. சாதாரணமாக நாம் பார்க்குறது மாதிரி இல்லை, முப்பரிமாண படமாக பார்க்கலாம். அதாவது 3D கிராஃபிக்கல் மாடலிங் சிஸ்டம், அதாவது முப்பரிமாண வரைபட முன்மாதிரி திட்டம். ஒரு தனி அறைக்குள்ளே நீங்கள் வந்து நுழைய வேண்டியது. கிராஃபிக்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இந்த ரூமுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கிற சமையல் அறை நிஜமாகவே உங்கள் கண் முன்னாடி தெரியும். உங்கள் கையில் ஒரு ரிமோட்டை கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த சமையல் அறையை எந்த கோணத்தில் வேணும்னாலும் பார்க்கலாம். அதில் உள்ள கப்போர்டுகள், டிராயர்கள் இதெல்லாம் திறந்து பார்க்கலாம், விளக்குகளை எரிய வைக்கலாம், சமையல் பாத்திரங்களை நகர்த்தலாம், ஜன்னல் கதவை திறக்கலாம், மூடலாம், சுவத்தில் இருக்கிற கலர் பிடிக்கலையா வேறு கலருக்கு மாற்றலாம், என்னென்ன மாறுதல் வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஜ சமையல் அறையை கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இது அமையலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராது. நிஜத்தில் ஒன்றை செய்கிறதுக்கு முன்னாடி நிஜம் மாதிரியே அதை ஒரு தடவை உணர்ந்து பார்க்குறது இருக்குது பாருங்கள், அதுதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த தொழில்நுட்பம் சும்மா சமையலறை கட்டுறதுக்கு மட்டும்தான் உபயோகம்னு நினச்சிடாதீங்க. ஒரு கார் கம்பெனி புதுசாக ஒரு மாடல் கார் தயாரிக்கணும்னு வச்சுங்களேன், அதோட வடிவத்தை இப்படி இந்த 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டுகிட்டு வந்து ஊழியர்களுக்கு போட்டு காட்டலாம், அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கம்ப்யூட்டர் தன்கிட்ட இருக்கிற தகவல்களை இந்த VR சிஸ்டத்தில் உருவமாக மாற்றி அமைக்கிதுன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த காரை சுற்றி வந்து பார்க்கலாம், உள்ளே உட்காந்து பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம், விபத்துக்கு உள்ளாக்கி கூட பார்க்கலாமா. இப்போல்லாம் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம் தலைக்கவசம் மாதிரியே வந்தாச்சு. அதாவது தலையில் மாட்டிக்கிட்டு சுவிட்சை தட்டி விட்டாலே போதும், கண்களில் முப்பரிமாண காட்சிகள் தெரியும், காதுகள் அதுக்கான ஒலிகள் கேட்குறாப்புல இருக்கும், அப்புறம் மனுஷன் வந்து அந்த சூழ்நிலையிலேயே வாழ்ந்து பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விமானம் ஓட்டி பார்க்குறது மாதிரியான நிகழ்ச்சின்னா நீங்கள் நிஜமாகவே பறக்கிறது மாதிரி உணர்வீங்க. அது மாதிரி கடலில் நீந்தலாம். இதுக்கான கம்ப்யூட்டர் டிஸ்க்குகள்லாம் வந்தாச்சு. இது ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு. குழந்தைகள்லாம் இந்த ஹெல்மெட்டை வந்து தலையில் மாட்டிக்கிட்டு ஆகாயத்தில் பறக்கலாம், கடலுக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் புரட்சி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. நம்மால் ஒருத்தன் தன்னுடைய வருங்கால மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட யோசனை கேட்டான். வரப்போகிற மனைவி சிவப்பாக இருக்கணும், நான் ஏதாவது சொன்னால் அதை செய்யணும், துணிமணிகள் எல்லாம் சுத்தமாக துவைக்கணும், அப்படிப்பட்ட மனைவி தேவை அப்படின்னு சொன்னான். உடனே கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து உடனே ஒரு பதில் வந்தது, சிவப்பு கலரில் ஒரு வாஷிங் மிஷினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். கொஞ்சம் சீக்கிரம் ரஷ் ஆர் ரெயின்போ.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நேரம் சரி 8:45 ஆயிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ரஷ் ஆர் ரெயின்போல என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யோகா டே அப்படின்றத பத்தி தான் பேச ஆரம்பிச்சோம். என்ன தீம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான முதிர்விற்கான யோகா, அதாவது யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங் அப்படின்றாங்க. இன்னைக்கு பண்ற யோகா நம்ம வந்து வயசான பிறகு நம்மள வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மள ஆரோக்கியமா வச்சிருக்கோம், அதாவது 50 வயசு ஆனாலும் 60 வயசு ஆனாலும் 30 வயசு மாதிரியும் 35 வயசு மாதிரியும் முகத்துல மட்டும் இல்ல உடல் அளவுலயும் தெம்பா எப்படி இருப்போம் அப்படின்றதுக்கு தான் இந்த யோகா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத எடுத்துரைக்கிறாங்க. சோ மக்கள் நீண்ட காலம் வாழ்வது மட்டும் இல்லாம ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாகவும் வாழணும் அப்படின்றத இந்த ஆண்டோட கருப்பொருளா வந்து வலியுறுத்தி இருக்காங்க. யோகா அப்படின்றது உடல் மனம் மற்றும் உணர்வுகளை சமநிலைப்படுத்தி ஆரோக்கியமான முதிர்வுக்கு உதவுகிறது அப்படின்றத இந்த தீம் மூலமா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில உனக்கும் எனக்கும் திரைப்படத்திற்காக தான் ஒரு பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதோளு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்களே, நேரம் சரி 8:52 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்னங்க காலையில இருந்து யோகா டே யோகா டேன்றீங்க, ஏன் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், அதுக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்கு. இன்னைக்கு இன்னொரு டே இருக்கு, அதை பத்தியே சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி செலிப்ரேஷன் ஆஃப் சாலஸ்டிஸ், அதாவது June 21. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். விடிஞ்சிருச்சா, என்ன விடிஞ்சு, இன்னும் பொழுது சாயல அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வந்து அந்த பகல் நேரத்தை ஃபீல் பண்ணலாம். இந்த நாள் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 2019 வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா சாலஸ்டஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து வானில் வந்து அதிகபட்சமாக வடக்குலேருந்து தெற்கு நிலையை வந்து அடையும் நிகழ்வு தான். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வடக்கு அரைக்கோளத்தில் அப்படியே நார்த்தன் ஹெமஸ்பியர் வந்து இன்னைக்கு வந்து அது அடையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்டின் மிக நீண்ட பகல் நேரம் இருக்கும். அதாவது இன்னைக்கு நீங்கள் வந்து 5:30 நான் ஸ்டுடியோ வரலாம் அப்படின்னு வெளில வந்து பார்த்தா ஒருவேளை 6:30 அப்படின்னு நான் திக்குன்னு வந்து அதாவது டைம் எடுத்து பார்த்தேன் ஃபோனில். ஸோ அந்த அளவுக்கு வெளிச்சமா இருந்தது. ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்து இன்னைக்கு இருட்டாது. இதுக்காகவே நான் சாயந்தரம் வெளில உட்காந்து பாக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்டேடியம் மக்களே, மீண்டும் உங்களை 10:00 வந்து சந்திக்கிறேன். Until then, it's Tata bye bye from Sandhya.
1: என்ன காவியா, என்ன ஒரே யோசனையா இருக்க?
2: அதுவா ஆனந்த், மனசே சரியில்லை, உடம்பு வேற அடிக்கடி சோர்வா இருக்கு, தூக்கமும் வரமாட்டேங்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்?
1: இருக்க.
2: என்னது?
1: யோகா.
2: காமெடி பண்ற, எங்க சொல்லு. மன அழுத்தத்துக்கு
1: பாலாசனம்,
2: மன கவலைனா
1: சுகாசனம்,
2: உடல் எடையை குறைக்கணும்னா
1: புஜங்காசனம்,
2: முதுகு வலிக்கு
1: சேது பந்தாசனம்,
2: செரிமான பிரச்சனைக்கு
1: வஜ்ராசனம்,
2: தூக்கமின்மைக்கு
1: விபரீத கரணி,
2: உடல் மன ஆரோக்கியத்திற்கு
1: சூரிய நமஸ்காரம்.
2: தெய்வமே, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க.
1: கண்கள் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்வின் சமநிலை எல்லாமே இயல்பா இருக்கணும்னா தினமும் ஒரு சில நிமிடங்கள் வந்து யோகாவிற்காக ஒதுக்குங்கள்.
2: அக்கறையோட சொல்லிக் கொள்வது உங்கள் FM Rainbow 101.4.

0: 94 இங்கு எல்லாமே சமதுல.
1: நேரம் 8:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள கணேசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு உலக யோகா தினம், பன்னாட்டு யோகா நாள். 2015 முதல் இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவிப்போடு கொண்டாடப்பட்டு வருது. நமது பாரத பிரதமர் தான் உலக அளவுல இந்த யோகா கலையை கொண்டு சென்றவர். அவருமே யோகா பயிற்சியை மேற்கொண்டு வருபவர். அனைவரையும் யோகா பயிற்சி செய்ய வலியுறுத்தி வருகிறார். உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் பயக்கும் யோகா பயிற்சியை இன்று மட்டுமல்ல என்றும் தினமும் செய்யணும். 5000 பழமை வாய்ந்த யோக கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவ செய்யணும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வாங்க. அப்படித்தான் உலகம் முழுக்க எடுத்து செல்லும் நோக்கம் சர்வதேச யோகா தினத்தை அறிவிக்க சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையிடம் 2014 செப்டம்பர் 27 நாள் நமது பாரத பிரதமர் எடுத்துரைக்க, அடுத்த வருடம் 2015 முதல் ஜூன் மாதத்தின் 21 நாள் அறிவிக்கப்பட்டு இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது. கணேசன் ஐயா, இதெல்லாம் நமது பாரம்பரியம். நமது உடல் ஆரோக்கியத்தை பேண யோக பயிற்சி மேற்கொள்வோம். யோகா இயற்கையாகவே உடம்புல இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தசைகளை வலுவாக்குகிறது. இதனால மூளைக்கு போகும் இரத்தம் சீராக செயல்பட்டு நம்மளை சுறுசுறுப்பா வச்சிருக்கு. அதோட எந்த கவலையாக இருந்தாலும் அதை

பொருட்படுத்தாமல் வாழ உதவுகிறது யோகா. பல கோணங்களில் உடலை சுருக்கி செய்யும் பயிற்சி தான் இது. இதன் மூலம் மனதையும் உடலையும் இணைத்து ஆரோக்கியத்தை பெற முடியும். சொல்வதை கடுதாசியில் எழுதுவதை காட்டிலும் அதை அனுபவித்தால்தான் அதன் நன்மைகளை உணர முடியும். இரத்த அழுத்தத்தை சீராக்குதல், மன அழுத்தத்தை குறைத்தல், கொழுப்பை நீக்குதல், இதெல்லாம் யோகாவினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். இதை தொடர்ச்சியா செய்யணும். எல்லாரும் இதை செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள்

0: கர்ப்ப காலத்தில் உண்டாகும் இரத்த சோகை, முதுகுவலி, கால்வலி, செரிமான கோளாறு போன்றவை சீராகும் யோக பயிற்சியினால். சுவாச கோளாறையும் சரி செய்ய வல்லது. கணேசனையா, முதல்ல யோக கலை பயிற்றுனர்கள் மூலமா கற்றுக்கொண்டு அப்புறம் நாமளே செய்துக்கலாம். எதையும் நிபுணத்துவம் பெற்றவர்களிடம் கற்று தேர்ந்து பிறகு செய்யணும். மூளையின் சிந்திக்கும் திறனுக்கும் உருவாக்கும் திறனுக்கும் உள்ள சமநிலையை உண்டாக்கும் தன்மை யோக கலைக்கு உள்ளது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாங்க. நோயற்ற உடலே ஆரோக்கியமானது. மூளைக்கும் உணர்வுக்கும் சமநிலை இல்லாத நிலை ஆரோக்கியமற்றதே. அதனால நம்மால் முடிந்த நன்கு தெரிந்து கொண்ட யோக பயிற்சிகளை தினமும் மேற்கொள்ளணும். எப்படி அன்றாடம் காலையில நடைப்பயிற்சி போறோமோ அப்படி உடற்பயிற்சி, யோகா பயிற்சி எல்லாம் செய்யணும். இது ஏதோ அடுத்தவருக்காக, நமது குடும்ப அங்கத்தினர்களுக்காகன்னு நினைக்க வேண்டாம். நமது உடல் நலனுக்காக செய்யணும். உங்களுக்கு தொப்பை இருக்கா இல்லையா குனிஞ்சு பாருங்க. நவுக்காசனா, உஸ்த்ராசனா, கிரஞ்சஸ் போன்ற யோகாசனங்களை தினமும் செய்தால் தொப்பையற்ற வயிறு பெறலாம். இதனுடன் சீரான உணவு முறையை பின்பற்றணும். எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானடோரிய மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நேரம் சரியா காலை 9:02 சொல்லிட்டு இருக்கும்போதே 3 நிமிஷத்துக்கு டக்குன்னு மாறிட்டாங்க. நேரம் இப்படிதாங்க கடகடன்னு ஓடிட்டே இருக்குது. அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஷோ
2: ரெயின்போ ராப்.
3: Rainbow Rap.

0: எஸ், இந்த ஒரு மணி நேரமும் வந்து சூப்பரான கல்லா கல்லா கல்லன்னு சொல்லிட்டு நல்ல குத்து பாடல்களாக கேட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ண போறோம். அண்ட் உங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறது நானுங்க எல்லாரும் வாசுவே. அண்ட் திஸ் இஸ் அ சூப்பர் சண்டே. ஸோ இந்த சண்டே மார்னிங் எழுந்திருக்கலாமா வேண்டாமா, இந்த வாரம் பூரா பயங்கரமா உழைச்சாச்சுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கவங்களாம் போதும், தூங்குனது கால் 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புற மாதிரி சும்மா துள்ளலான சாங்ஸோட நம்ம வந்து இந்த ரெயின்போ ஆப் ஷோவை தொடங்க போறோம். ஸோ முதல் பாடல் நமக்காக பிரதர் திரைப்படத்திலேருந்து பல் டபா பாடியிருக்காங்க. ஸோ அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மக்கா மிஷி
1: மக்கா மிஷி.

0: இனி எல்லாமே தூளு.
1: இரவெல்லாம் தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்களா? என்னைக்கோ நடந்த விஷயங்களை நினைச்சு இன்னும் மன அழுத்தத்துல இருக்கீங்களா? எந்த வேலையை செய்யும் போதும் நெஞ்சமெல்லாம் படபடப்பா இருக்கா? ஞாபக மறதி அதிகமாயிட்டே இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா? அப்போ தினமும் பண்ணுங்க யோகா. யோகா மூலமா முதுகுவலி, தசைப்பிடிப்பு, உடல் பருமன் எல்லாத்தையும் சரி செஞ்சு ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனதையும் பெற முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எஸ், உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறதுனால உங்களுக்காக இன்னொரு அறிவிப்பும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் லைவ் ஷோல சர்வதேச யோகா தினத்தையொட்டி யோகாவின் பயன்கள் குறித்து நோயல் நிபுணர் டாக்டர் பி அர்ச்சனா அவர்களோட நேர்முகம் இருக்கு. ஸோ யோகாவோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் அதை பத்தி நமக்கு விளக்க போறாங்க. ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. நவ் கம்மிங் பேக் டு ரெயின்போ ரேப்ல நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் டியூ திரைப்படத்துலேருந்து சாய் அபயங்கர் அண்ட் மறுபடியும் பாடப்பா தான் பாடியிருக்காங்க. இந்த பாடலை வந்து இதை ஒரு வைப்பில் கேட்டுட்டு இருக்கும்போது இடையில லைட்டாக ஒரு மெலடி வரும். ஸோ அந்த மெலடி பாட்டுக்காகவே இந்த வைப்பை ஃபுல்லாக நம்ம கேட்கலாம். ஸோ நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸ்டே டியூன்ட்.

9:14 ஆயிட்டுருக்குது. ரெயின்போ ரேப்பில் நம்ம வந்து செம்ம வைபான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பரான இந்த சண்டே மார்னிங்கில். அடுத்ததாக நம்ம கேட்க போகிறது அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் தனுஷ் பாடி அந்த பாடல். இந்த பாடல் இடம்பெற்றிருக்க திரைப்படம் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ பாட்டு கேட்டு வைப் பண்ணிகிட்டே இருங்க, அடுத்த பாடல் உங்களுக்காக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: பவானியே புடுங்க வாணாம்.
1: ஓகே.
2: ஏய் வாட்டகர் வாட் வாட்டகர்
3: என்ன காவியா, என்ன ஒரே யோசனையா இருக்க?
4: அதுவா ஆனந்த், மனசே சரியில்லை, உடம்பு வேற அடிக்கடி சோர்வா இருக்கு, தூக்கமும் வர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்?
3: இருக்க.
4: என்னது?
3: யோகா.
4: காமெடி பண்ற, எங்க சொல்லு. மன அழுத்தத்துக்கு
3: பாலாசனம்,
4: மன கவலைனா
3: சுகாசனம்,
4: உடல் எடையை குறைக்கணும்னா
3: புஜங்காசனம்,
4: முதுகு வலிக்கு
3: சேது பந்தாசனம்,
4: செரிமான பிரச்சனைக்கு
3: வஜ்ராசனம்,
4: தூக்கமின்மைக்கு
3: விபரீத கரணி,
4: உடல் மன ஆரோக்கியத்திற்கு
3: சூரிய நமஸ்காரம்.
4: தெய்வமே, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க.
3: கண்கள் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்வின் சமநிலை எல்லாமே இயல்பா இருக்கணும்னா தினமும் ஒரு சில நிமிடங்கள் வந்து யோகாவிற்காக ஒதுக்குங்கள்.
4: அக்கறையோட சொல்லிக் கொள்வது உங்கள் FM Rainbow 101.4.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
3: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:20 ஆயிட்டுருக்குது. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். அண்ட் ரெயின்போ ரேப்ல சம துள்ளலான பாடல்களாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம கேட்க போற அடுத்த பாடல் ஜெயமூர்த்தி அண்ட் ஜனந்தகுடி இளையராஜா பாடிய இந்த பாடல். அருண்ராஜா காமராஜோட வரிகளில், டீமானோட இசையில, நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துலேருந்து ஜிகிரி தோஸ்து சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 91.4 இங்க எல்லாமே
1: தோல்வி.
2: ரெயின்போ ஆப் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கேட்க போற அடுத்த பாடல் பட்டாசு திரைப்படத்தேன்னு வந்துட்டே இருக்குது. அண்ட் இந்த பாடலை பாடியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கதனுஷ் தான் பாடியிருக்காரு. விவேக் அண்ட் மெர்வின் இவங்க வந்து பாடலை எழுதியிருக்காங்க. விவேக் அண்ட் மெர்வின் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ல இந்த சூப்பரான பாடல் பட்டாசு திரைப்படத்துல என்ன கேட்கலாமா?

ஃபோர் ஆப் கேட்டுட்டு நீங்க 9:32 ஆயிடுச்சுக்குது. அண்ட் நம்ம கேட்க போற அடுத்த பாடல் குலே பகாவாலி. குலே பகாவாலி சார், நான் டங்கு ட்விஸ்ட் ஆகுது. நம்ம வந்து

பாட்டுக்கு பேரில் வாங்க. அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் மெர்வின் சோலமனோட குரலில், கார்த்திக்கோட வரிகளில், விவேக் மெர்வினோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த பாட்டை கேட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, அடுத்த பாட்டதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிட்டு வரேங்க.

0: கார்த்திகேயன், பூவையர், கமலக்கண்ணன் மற்றும் ராஜேஷ் பாடியிருக்காங்க. பிரியப்பட்டாலுமே பாடியிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. லிரிசிஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கனாக்கா நிஷாந்த் அவர்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறது பிரிட்டோ மைக்கேல் அவர்கள். ஸோ லிஃப்ட் திரைப்படத்திலேருந்து இன்னாமையில் பாட்டு வந்தீங்கன்னே இருக்குதுங்க.
1: சொல்லா ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம். மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை

ரெயின்போர் ஆப் கேட்டுருக்கோம். 9:43 ஆயிட்டுருக்குது. அடுத்து கேட்க போகிற பாட்டு ரெட்ரோ திரைப்படத்துலேருந்து சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காங்க, அண்ட் விவேக்கோட வரிகளில் சந்தோஷ் நாராயணோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்டாக இருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே தூள்.

அடுத்ததான் நம்ம கேட்க போறது சங்கர் மகாதேவன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் இவங்களோட குரல்ல, கபிலனோட வரிகள்ல, வித்யாசாகரோட இசையில கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பழைய பாடல். என்னடா இதே பழைய பாட்டு அப்படின்னு சொல்றீங்களா? மஜா திரைப்படத்துலேயே நமக்காக ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வெயிட் பண்ணிட்டே வாங்க, அடுத்த பாடல் உங்களுக்காக ரெடியா இருக்கும்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: என்ன காவியா, என்ன ஒரே யோசனையா இருக்க?
2: அதுவா ஆனந்த், மனசே சரியில்லை, உடம்பு வேற அடிக்கடி சோர்வா இருக்கு, தூக்கமும் வரமாட்டேங்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்?
1: இருக்க.
2: என்னது?
1: யோகா.
2: காமெடி பண்ற, எங்க சொல்லு. மன அழுத்தத்துக்கு
1: பாலாசனம்,
2: மன கவலைனா
1: சுகாசனம்,
2: உடல் எடைய குறைக்கணும்னா
1: புஜங்காசனம்,
2: முதுகு வலிக்கு
1: சேது பந்தாசனம்,
2: செரிமான பிரச்சனைக்கு
1: வஜ்ராசனம்,
2: தூக்கமின்மைக்கு
1: விபரீத கரணி,
2: உடல் மன ஆரோக்கியத்திற்கு
1: சூரிய நமஸ்காரம்.
2: தெய்வமே, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க.
1: கண்கள் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்வின் சமநிலை எல்லாமே இயல்பா இருக்கணும்னா தினமும் ஒரு சில நிமிடங்கள் வந்து யோகாவிற்காக ஒதுக்குங்கள்.
2: அக்கறையோட சொல்லிக் கொள்வது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சார், ஓபன் பண்ண உடனே நீங்க அப்படியே வேகமா வரீங்க.
1: நான் மட்டுமா? ஹீரோயின்லாம்?
0: ஹீரோயின்
1: ஹீரோயினும் வருது எனக்கு பின்னாடி.
0: சரிங்க சார், நீங்க ரெண்டு பேருமே சைக்கிள்ல வரீங்க.
1: நிறுத்து. சைக்கிளா? பைக். பைக்.
0: பைக்கா? சரிங்க சார், நீங்க ரெண்டு பேருமே பைக்ல அப்படியே ஸ்பீடா வரீங்க. அப்படியே நீங்க ஒரு பஞ்ச் பேசுறீங்க. அப்புறம்
1: நான் சீன்ல சீனா பாத்துக்கிறேன். நீ போய் கேமரா பாரு.
0: சார், ரெண்டு பேருக்கும் ஹெல்மெட்?
1: நோ நோ நோ நோ நோ நோ ஹெல்மெட். அத போட்டா ஏன் அரிசி இல்லன்னா இருக்கு?
2: எஸ் எஸ், நோ ஹெல்மெட், மை ஃபேஸ் தெரியாது.
0: ஆமா, எனக்கு பேசவே தெரியாது. ஃபேஸ் தெரிஞ்சா என்ன தெரியல. நான் லைட்ஸ்
3: கேமரா ரோலிங்.

0: ஹேர் ஸ்டைல் கழியும்னா சொல்லிச்சு, இப்போ அது மண்டையே கழிஞ்சிச்சு.
1: நீ கூட தான் ஃபேஸ் தெரியாதுன்னு சொன்ன, இப்போ மொத்தமாவே தெரியாம போச்சு.
2: வாகன ஓட்டி மட்டுமல்லாமல் உடன் செல்பவரும் தலைக்கவசம் அணியுங்கள். தர்மம் மட்டுமல்ல, தலைக்கவசமும் தலைக்காக்கும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.
4: கேட்டுக்கிட்டீங்களா மக்களே, தலைக்கவசமும் நம்மளோட உயிரை காக்கும். ஸோ எப்போதுமே வாகன ஓட்டிகள் மறக்காமல் உங்களோட தலைக்கவசத்தை அணிஞ்சிட்டு போங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபோர் வீலரில் போகிறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. வித் திஸ் நோட்டை நம்ம வந்து ரெயின்போ ரேப்பை வந்து ரேப் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ ஃபைனல் சாங்காக நம்ம வந்து தர்பார் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்ததாக டைரெக்டாக நம்ம வந்து கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம். ஸோ நானும் சந்தியாவும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்களும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியிலேருந்து டட்டா பை பை சொல்லிட்டு சைன் ஆஃப் பண்ணிக்கிறது நான் உங்கள் அர்ஜென் வாசவி.

0: கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எத்திசையில இருந்தும் பிரைன் பஃபம் கேட்டுட்டு இருக்கோம். அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங் விஷிங் ஆல் வெரி ஹாப்பி சண்டே. எஸ் இன்னைக்கு கெட்ஜெட் கோ நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜி சந்தியா மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜி வாசவி.
0: எஸ் வாசவி சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு சூப்பர் டூப்பரான டாப்பிக்கோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து இதில் என்ன ஒரு டவுட்னா, இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே சம்மந்தப்பட்டிருக்குமா? சம்மந்தப்பட்டிருக்கும், ஆனால் எல்லாரும் இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது மட்டும் ஒரு டவுட் இருக்கு.
1: இதனால உங்களுக்கு இந்த டவுட் இருக்குல்ல, இதுமே டவுட்டே இல்லாமல் எல்லாரும் இதில் சம்மந்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 21 தேதியை என்னவா கொண்டாடுறோம்,
0: இன்டர்நேஷனல் யோகா டேவா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், சர்வதேச யோகா தினம்.
1: எஸ் ஸோ இதை வந்து சர்வதேச அளவில் இந்த யோகா தினமாக நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி நம்ம கொண்டாடுறதுக்கான ரீசனே கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த யோகாசனம் அப்படின்றத, இந்த யோகா அப்படின்றத உங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஃபாலோ பண்ணணும், இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷனல் டேயாக இதை ரெகக்னைஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம்.
0: கண்டிப்பாக கரெக்டாக. ஸோ இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க என்ன டாபிக் இன்னைக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் யோகா வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது எப்போ எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கான டாப்பிக்காக நம்ம பேச போகிறோம். எஸ் இந்த டாப்பிக்கை பற்றி வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசுகிறதுக்குள்ள ஒரு அருமையான பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். அன்பே சிவம் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த பாடலை வந்து உதித் நாராயணன் மற்றும் திப்பு பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகரோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது.
1: ஸோ ஸ்டே டியூன்ட், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்கே எல்லாமே சமதோடு.

0: பேக் டு த ஷோ நேர்களே. நிரஞ்சரியா 10:07 ஆயிட்டு இருக்கு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நானும் வாசவியம் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே, சர்வதேச யோகா தினம். ஸோ யோகா வந்து உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறி இருக்கு, எப்போ எப்படி அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ மக்கள் நீங்க பண்ண வேண்டியது, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-60-0038 2952-0554. டாபிக் வந்து மக்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்காக நான் உங்கள்ட்ட இருந்தே வரேன். ஃபர்ஸ்ட்
1: ரைட்,
0: நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தருக்கு யோகா வந்து டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கா, எப்போ எப்படி?
1: ரைட், இது ஒரு நல்ல கேள்வி.
0: ஓகே
1: ஓகே, நான் வந்து சின்ன வயசுல தான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரீ யோகா

0: அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளில போனால் ஜாலியாக இருக்கணும்னு போயிட்டு போகும்போது அது வந்து 3 மாதம் கோர்ஸ் அப்படின்னாங்க. ஐ மீன் 3 மாதம்னா 12 days, 3 Sundays மாதத்தில் இந்த சண்டேஸ் மட்டும். அப்போ வந்து ஒரு மேம், ஒரு வயசானவங்க, அவங்க வந்து நடக்கவே கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. ஏன் அவங்க இப்படி வராங்க, ரொம்ப வயசானாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல நமக்கு இதெல்லாம் தெரியாது. அப்புறம் தான் வந்து கேள்விப்பட்டோம் உங்களுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற அந்த கண்டிஷன் இருந்தது, அதாவது முடக்கவாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஜாயிண்ட்ல எல்லாம் ரொம்ப வலி இருக்கும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஏறி கூட வர முடியாத அளவுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி தான் அவங்க ஏறி வரணும், அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க. இவங்க வந்து யோகா கிளாஸ்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா நம்ம யோசிச்சோம். ஆனா அந்த 12 Sundays அந்த கோர்ஸ் முடிஞ்சு அவங்க போகும்போது அவங்க அவ்வளோ சூப்பரா நார்மலை விட ரொம்ப பிரிஸ்கா அவ்வளோ அழகா அவங்க நடந்து போனாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரைட்டு, யோகா பண்ணுனா அப்போ வந்து எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியலி அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது யோகா பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த ப்ரொலாங்டைனா அது ஒரு க்ரானிக் இல்னஸ், அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஆனால் இதை பார்க்கும்போது நமக்கு வந்து கண் கூட ஒரு ரிசல்ட்ஸை பார்க்கும்போது தான் யோகா மேலே ஓகே, அப்போ வந்து நம்மளும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்பார்க் டெஸ்ட்.
1: சூப்பர் சூப்பர், அருமை. நேயர்களும் லைன்ல வந்துட்டாங்க, யார் எங்கேருந்து பேசுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்த சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும்.
1: நலமா இருக்கும் சார்,
0: சொல்லுங்க.
2: மிக்க மகிழ்ச்சி. முதற்கண் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம் சார்.
2: என்னுடைய லைஃப்ல யோகா அப்படிங்கறது டர்னிங் பாயிண்ட் எப்ப வந்ததுன்னா, என்னுடைய காலேஜ் படிக்கும் பொழுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கறத ஈவினிங் சமயத்துல கத்துக் கொடுப்பாங்க, 6 o'clock மேல. அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நானும் சரி எப்படிதான் இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய காலேஜ்ல கத்துக் கொடுக்கும் பொழுது நான் செய்ய ஆரம்பிச்சேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது, அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்தது. அதன் பிறகு ஆபீஸ்க்கு போகும்பொழுது அங்கேயும் கூட யோகா அப்படிங்கறத நடத்தினாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல லைஃப்ல அப்படிங்கும் போது, அதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா காலேஜ் படிக்கும் பொழுது கத்துக்கிட்ட யோகா இப்ப வரைக்கும் கை கொடுத்துட்டு
1: இருக்கு. நன்றி சார், நன்றி நன்றி.
3: வணக்கம்.
4: இருவருக்கும் காலை வணக்கம். யோகா தின வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: பெரும்பாக்கம் வனஜா.
1: வனஜாமா சொல்லுங்க, உங்களுக்கு யோகா எப்போ ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது, திருப்பு முனையா இருந்தது?
4: யோகா வந்து திருப்பு முனைலாம் மேடம், எனக்கு ரொம்ப கால் வலிச்சு இருந்தது ரொம்ப. நான் வந்து டெய்லர், நானு ரொம்ப கால் வலிக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க வாங்க, எங்க கஸ்டமர் சொல்றாங்க இந்த மாதிரி யோகா கிளாஸ் வாங்க கும்பிடுவாங்க. இதெல்லாம் போய் என்ன எப்படி கால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் மேடம். சரியாக கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போனேன், அந்த ஒரு 10 நாள் போன
1: வச்சுங்களேன்.
4: 10 நாள் போயிட்டு இந்த கால் மேல அப்படி காலை போட்டு இப்படி ஒரு சப்பிடாங்களை மாதிரி போட்டு போட்டு
1: உக்க
4: சொன்னாங்க. வீட்டு இது எல்லாரும் செஞ்சுட்டாங்க, போய் கஷ்டமா தான் இருந்தது. இந்த கால் வந்து கொஞ்சம் பரவாயில்ல மேடம்,
1: பரவாயில்ல
4: பரவாயில்ல. அவங்க சொன்னாங்க போய் நம்ம பண்ணி எப்படி அது அது சரியாகும் அப்படின்னு நினைச்சேன். அங்க போய் பார்த்தா எல்லாமே, ஆனா அங்க போனா செம கூட்டமா இருக்கு. இல்லடா இது இருக்கிறதால இட்டு இந்த வேலை செய்து வராங்களா அப்படின்னு நினைச்சேன் நானு. வந்து அதையும் செய்யறாங்க, சரி நம்மளும் செய்யுமே சொல்லிட்டு போய் செஞ்சேன். ஆனா இப்ப கொஞ்சம் காலம் பரவாயில்ல மேடம், ரொம்ப வழியா இருந்தது இப்ப பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன்.
1: தொடர்ந்து செய்யுங்க, கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. அதாவது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நேச்சுரலான விஷயத்த சொல்லிட்டாங்க, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு தெரியாதப்ப அவங்களோட மனநிலை இவங்க சொன்ன மாதிரிதான் இருக்கும்.
0: நிச்சயமா
1: இதுக்கு யார் போவாங்க, இதுக்கு யார் நேரம் ஒதுக்குவாங்க. ஆனா அதோட அந்த பிரதிபலன் சொல்லுவாங்களா, அது அடைஞ்சதுக்கு அப்புறம் ஓகே இதுல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்றாங்க.
0: கண்டிப்பா இப்ப எனக்குமே அப்படிதான், சரி ஏதோ சொல்றாங்க நமக்கு, நமக்கு தெரியாது இல்ல, அது அது வந்து அதுக்கு இவ்வளவு எஃபெக்ட் இருக்கு, அது வந்து இவ்வளவு டீப்பா நம்ம பாடியை வந்து அது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படின்றது அந்த புரிதல் நமக்கு இப்ப கிடையாது. அண்ட் முக்கியமாக இதில் இதை வந்து இது இப்போ இன்னும் இவ்வளோ முக்கியமாக இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா, ஏர்லி ஏஜ்லேயே நீங்கள் வந்து யோகாசனத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ப்ரொலாங்டாக அதுக்கான அந்த எஃபெக்ட் இருக்குன்றது.
1: எனக்கு வந்து பர்சனல் ஃபீல் இருக்குது, ஸ்கூல் காலேஜ் அதுக்கப்புறம் என்எஸ்எஸ் எல்லாத்துலேயுமே யோகா. ஒரு கட்டத்தில் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணது போய் ஃப்ரெண்டில் போய் யோகா வந்து பண்ணுவேன், என்னை பார்த்து எல்லாரும் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இது அவங்க செப்பலாங்காலன்னு சொன்னால் எனக்கு அதான் ஞாபகம் வந்து, சின்ன வயசில் வந்து பத்மாசனா ரொம்ப ஈஸியா போட்டுருவேன். ஒரு

0: மேரேஜுக்கு அப்புறம் அர்த்த பத்மாசனம் அதுல ஹாஃப் தான் பண்ணுவோம். அது வரைக்கும் வந்தது பத்மாசனா கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் வெயிட் ஆயிட்டு. அதுக்கப்புறமா பாக்குறேன் அர்த்த பத்மாசனாக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது சரியில்லை, நம்ம எங்கேயோ மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வெயிட் எல்லாம் கிடையாது, நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா வரும். திரும்ப ஒரு 3-4 days ட்ரை பண்ணோம்னா பத்மாசனா அர்த்த பத்மாசனா எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ
1: சிம்பிள். இப்போ நமக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம விட்டுட்டோம் அந்த டச் விட்டு போயிடுச்சு அப்படின்னா, டு ஸ்டார்ட் வித் வஜ்ராசனத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்தே நம்ம வந்து படிப்படியா போனோம் அப்படின்னா
0: கண்டிப்பா. எனக்கு இப்ப எனக்கு சன் இருக்காங்க, நிறைய நேரம் அவங்களுக்குமே அறியாம அவங்க வந்து அந்த வஜ்ராசனால உட்காருவாங்க. ஏன் அம்மா என்ன சொல்லிடுவாங்க, இல்ல இல்ல இல்ல கால ஒழுங்க போட்டு செப்பலங்கள் இல்லம்மா, இதை விட அது ரொம்பவே நல்லது. ஆனா அந்த வஜ்ராசனம் ஒரு கட்டத்துல டபிள்யூ கால் ஆகும் போது மட்டும் தான் நானும் கரெக்ஷன் சொல்லுவேன், அப்படி உட்காராதமா அப்படின்னா. வஜ்ராசனம் ஈஸியா உட்காருவாங்க, எனக்கு ஆசை இப்பத்துல இருந்தே அவங்க அப்படியே பழகிடணும். அந்த கால் மேல நம்மளோட மொத்த வெயிட்டையும் போட்டு உட்காரது அவ்வளோ ஈஸியா பண்ணிட முடியாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அர்லி ஏஜ்,
1: அது அர்லி ஏஜ், அது அது அந்த அந்த ஏஜ்ல நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான அந்த எஃபெக்ட் இருக்கும். அண்ட் எப்பயும் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வரோம், ஒரு இல்லை நடக்கிறத விட்டுருங்க, ரொம்ப நேரம் நம்ம வந்து கிச்சன்ல நின்று சமைக்கிறோம், ஒரு பெரிய விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று சமைக்கிறோம், ஒரு 1 hour 1.5 hours சமைக்கிறோம், நின்றுட்டே இருந்து சமைக்கிறோமா வந்து நம்ம லேடிஸ் எல்லாரும் பண்ற ஒரு தப்பு என்ன, ஹக்காடான்னு சொல்லிட்டு
0: சோஃபால உட்காருவோம்,
1: சோஃபால உட்காரும் சேர்ல உட்காருவோம். அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க தரையில வஜ்ராசனத்துல போட்டு நீங்க உட்காந்து பாருங்க, ஒரு 5 minutes உட்காந்து பாருங்க. அந்த 1 hour 1.5 hours நீங்க நின்ன வழியோ அந்த நடந்த வழியோ
0: கண்டிப்பா
1: பிசியோதெரபிஸ்ட் வந்து ப்ரமோட் பண்றாங்க வஜ்ராசனம். மேபி பேரு டிஃபரெண்டா இருக்கலாம், பட் அந்த அந்த பொசிஷன்ஸ்ல நம்ம பாடியில இருக்கிற மசில்ஸ் எங்க எங்க எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் நீங்க என்ன. சோ இதுல இன்னும் நம்ம வந்து நுணுக்கமா நம்ம பேசுறவரை இன்னைக்கு மத்தியானம் 3 PM டாக்டர் வராங்க, டாக்டர் பி அர்ச்சனா வராங்க. சோ அவங்க இன்னும் இதை பத்தி தெளிவா பேசுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இப்பதான் நாங்க வந்து யோகா வந்து நம்ம யோகா எப்பவுமே கண்டினியூடா பண்ணிட்டே இருக்கோம்னா அது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். சோ அது ரிலேட்டடாவே ஒரு பாடல் வந்துடலாம், சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் பாட்டை தான் கேட்க போறோம். ஒரு பெரிய குழுவினர் இணைந்து பாடியிருக்காங்க, கபிலனோட வரிகள் ரமானோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ FM 101.4
1: இங்க எல்லாமே சமதுளை.

இன்று சர்வதேச யோகா தினம். உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும் அற்புதமான கலையே யோகா. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்தாலே மன அழுத்தம் குறையும், உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். வயது வித்தியாசமின்றி அனைவரும் செய்யக்கூடிய எளிய ஆரோக்கிய பயிற்சி இது. இன்று ஒரு நாளுக்காக மட்டுமில்லாமல் யோகாவை உங்கள் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், அதற்கான முதல் படி யோகா. இனிய யோகா தின நல்வாழ்த்துக்கள். அக்கறையோடு சொல்றது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கெட் செட் கோ. அண்ட் கெட் செட் கோவில் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் ஒன்று பேசிகிட்ருக்கோம். யோகாசனம் உங்கள் வாழ்க்கையில் எப்போ எப்படி ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு
1: அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நேயர்களும் உங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களோட அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 298-6-00-38 295-2-0-55-4 அப்படின்ற எண்களுக்கு. வணக்கம். வணக்கம் கலாமா. நல்லா இருக்கோம் கலாமா. கலாமா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க

0: சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு யோகா எப்படி டர்னிங் பாயிண்ட் ஆச்சு?
1: நான் 12th கத்துனேன்
0: படிக்கும்போது. முக்கியமா தெரியாதவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்றது, அதுவும் வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது கண்டிப்பா நல்ல விஷயம்.
2: சூப்பர்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: நான் திருவேதி பத்மாவதி.
0: பத்மாதிமா
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்,
0: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கோம். பத்மாதிமா, நீங்க யோகா பண்ணுவீங்களா?
3: ஐயோ, அந்த கதையான் சொல்றேன். நான் வந்து ஒரு 5-6 வருஷம் வேணா வாக்கிங் போய் வந்தேம்மா.
2: சரி,
3: இப்ப வந்து வாக்கிங் நடக்க முடியல. காலையில கூட 3/4 மணி நேரம் பெட்ல உட்காந்துக்கணும். ஒரு நாளை போல 7 வருஷமா நானும் வந்து உடற்பயிற்சி செஞ்சம்மாங்கிறேன்.
2: உடற்பயிற்சி பண்ணிட்டு வரேன்னு சொல்றீங்களா?
3: ஆமா ஆமா, உட்காந்து நாம அதை எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் 3/4 மணி நேரம் இப்பதான் உடம்பு நார்மலா கிளீனா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி.
3: ஆமா, ஒரு நாளை போல இன்னைக்கும்
2: அந்த கன்சிஸ்டன்சி
0: அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் பண்ணமா விட்டமான இல்லாம ஒவ்வொரு நாளும் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப நல்ல விஷயம்.
3: ஒரு நாள் கூட முடியாது என்னால அந்த அளவு பண்ணி நடக்கணும்.
0: சூப்பர் சூப்பர்,
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: நன்றிமா, நன்றி. வணக்கம். காணா போயிட்டாங்க.
2: ஓகே.
0: வணக்கம்.
4: வணக்கம் சந்தியா மேடம்.
0: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். இங்க வாசவியும் இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் வாசவி மேடம்.
2: வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: பல்லாவரம் பம்மல் காமராஜபுரத்துல இருந்து செந்தில் குமார்.
2: செந்தில் குமார் சார், நீங்க யோகாசனம் பண்ணுவீங்களா?
4: பண்ணங்க, ஒரு ஸ்கூல்ல இருக்கப்ப பண்ணேன்.
0: அப்புறம்
4: அதுக்கு அப்புறம்
2: அப்புறம் லைன் கட் ஆயிருச்சு.
0: அதேதான்.
2: ஓகே, மேபி அவர் சொல்ல வந்த டோன பார்த்தா அவரும் அப்ப பண்ண மேம்
0: அதுக்கு கண்டிப்பா பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு.
2: சோ அதுதான் ஃபேக்டா இருந்தது. அப்படின்னா செந்தில் குமார் தானே அவர் பேர் சொன்னார். செந்தில் குமார் சார், தயவு செஞ்சு இன்னையில இருந்து மறுபடியும் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த யோகாசனம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது அப்படின்றதுனாலதான் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கிறதுனாலதான் நம்ம வந்து சர்வதேச யோகா தினம் அப்படின்றதுனால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே,
0: எஸ் ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம்.
2: ரைட்.
0: ஜெயம் திரைப்படத்தில் தான் பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஹரிணி, மாணிக்க விநாயகம் மற்றும் பட்நாயக் இணைந்து பாடிய பாடல் அறிவுமதியோட வரிகளில் அர்பி பட்நாயக் அவரோட மியூசிக்கில் தான் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் மக்கள், இது ரெயின் எஃப்எம் 101.4.
2: இங்கே எல்லாமே தூள்.

உலக யோகா தினம் இன்று ஜூன் 21 உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசின் முயற்சியால் 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் 177 நாடுகளின் ஒருமித்த ஆதரவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தினம் நமது பழங்கால பாரம்பரியத்தின் உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதிபலிக்கிறது. யோகா என்பது இந்தியாவின் பண்டைய பாரம்பரியம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே யோக கலை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டைய வேத காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் யோகத்தை வளர்த்தனர். பதஞ்சலி முனிவர் கிமு 2 எழுதிய யோக சூத்திரங்கள் யோகாவின் அடிப்படை நூலாகும். இதில் 8 அங்கங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகரம், தாரணை, தியானம், சமாதி. யோகாவை பற்றிய குறிப்புகள் பகவத்கீதையிலும் இன்னும் பிற இதிகாச நூல்களிலும் யோகத்தை பற்றிய ஆழமான குறிப்புகள் உள்ளன. யோகாவை உலகிற்கு கொண்டு சென்ற பெருமை இந்தியாவிற்கே உரியது. 19 சுவாமி விவேகானந்தர் 1893 சிக்காகோ உலக மத மாநாட்டில் யோகாவை அறிமுகப்படுத்தினார். இன்று உலகின் பல நாடுகளில் யோகா பள்ளிகளில் உள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் 2014 ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலகம் முழுவதும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், வயதான காலத்திலும் ஆரோக்கியமான வாழ்வு. தினசரி யோகா பயிற்சி செய்பவர்களுக்கு பல அற்புத பலன்கள் உண்டு. உடல்நலத்தை மேம்படுத்தி நோய்களை தடுக்க உதவுகிறது. மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை ஆகியவற்றை போக்கி மனதிற்கு அமைதியை தருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஆயுளை நீட்டிக்கிறது. வீட்டில் இருந்தபடியே எளிமையான யோகா செய்யலாம். சூரிய நமஸ்காரம், தாடாசனம்,

பத்மாசனம் போன்ற எளிய ஆசனங்கள் போதும். காலையில் வெறும் வயிற்றில் 20 முதல் 30 நிமிடங்கள் பயிற்சி செய்தால் போதும். சுவாசத்துடன் இணைத்து செய்ய வேண்டியது முக்கியம். தியானம் மூலம் மனதையும் ஒருமுகப்படுத்தலாம். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தால்தான் வாழ்க்கை முழுமையடையும். இன்று முதல் யோகாவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குவோம். யோகா என்பது இந்தியா உலகிற்கு அளித்த அரிய பரிசு. நாம் அனைவரும் யோகாவை நமது அன்றாட வாழ்வில் இணைத்து கொண்டு உடல்நலத்துடன் மன அமைதியுடன் வாழ்வோம். இந்திய பாரம்பரியத்தை பெருமையுடன் போற்றுவோம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ நேர்களே. எஸ் நேரம் சரியா 10:34 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே. எஸ் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லைஃப்பில் யோகா வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எப்போது எப்படி அமைஞ்சது அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம நேயர்களும் அவங்களோட அனுபவம் அவங்க யாருக்கு சொல்லி கொடுத்தோம் அதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தேவராஜ் பேசுகிறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: சொல்லுங்க சார்.
1: யோகா வந்து ஒரு 6 மாசமா நண்பர் மூலமா செஞ்சுட்டு இருந்தேன் மேடம்.
0: ஓகே.
1: இப்ப அதுக்கு நேரம் அமையாதனால விட்டுட்டு ஃபுல்லா எக்ஸசைஸ் தான்
0: பண்றது. ஓகே.
1: ஏன்னா நல்லா இருந்துச்சு. ஓயோகா போய் அதுவும் ரொம்ப பிரயோஜனமா இருந்து மேடம். யோகா செய்யும் போது உடம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: நல்லா இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டினியூ பண்றதுக்கு. எக்ஸசைஸ் பண்ண முடியுதுன்னா அதுவும் பண்ண முடியும்.
1: ஆமா, திரும்ப கண்டினியூ பண்ணணும் மேடம்.
0: நீங்க இதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க அதையும் செஞ்சு பாக்கலாம்.
2: கோவமே வரல மேடம்.
0: சூப்பர். ஓகே சார், நீங்க பண்ற யோகால உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஆசனம் எது?
2: பிடிச்ச ஆசனம் ரெண்டு காலையும் ஒண்ணு மேல ஒண்ணு உள்ள போட்டு பாக்கல சங்கிலி மாதிரி.
0: பத்மாசனம். பத்மாசனம்
2: சொல்ல வரல. சரி,
0: பரவாயில்ல. ஓகே,
2: ரெண்டு கையை பின்னாடி போயிட்டு அந்த கட்ட வரல பிடிப்பாங்க சரிங்களா?
0: ஓகே, கோமுகாசனம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: அது செய்வேன். அப்புறம் வந்து ரெண்டு மூணு விரலையும் நீட்டிட்டு இந்த ஆள்காட்டு விரலையும் கட்ட விரலையும் சமாதி நிலையில இருக்காங்க இல்லையா,
3: பண்ணலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா செஞ்சு அப்பவாது நமக்கு ஸ்கூல்ல யாராவது வந்து சொல்லி கொடுத்தாதான் உண்டு. இப்ப நீங்க இதுக்காக கிளாஸ் செய்யணும் இல்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா உங்களுக்காக எவ்வளவு வீடியோஸ் இருக்கு இன்டர்நெட்ல. சோ யோகா வீடியோஸ் நிறைய பிகினர் வீடியோஸ் பார்த்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி சார். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்டமம்பலம்.
0: ராஜலட்சுமிமா சொல்லுங்க.
4: யோகா நம்ம செய்யறது வந்து அந்த ஒருத்தர் சொன்ன மாதிரியே அந்த அறிவு பண்ணது மாதிரியே எல்லாத்துக்குமே அது நல்லது. அது நம்ம கடைபிடிக்கணும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் நம்ம மனசு நல்லா இருக்கிறதுக்காகவும் செய்யக்கூடியது. அது வந்து கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்,
0: ஆனா
4: செஞ்சா நம் எல்லாத்துக்குமே நல்லது. ஒரு சின்ன வயசுல இருந்து வயசானவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இதா
0: இருக்குது.
4: அதை நான் கடைபிடிக்கிறேன், செய்யறேன், நல்லாவும் இருக்கிறேன்.
0: கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம சீரியஸா நீங்க சொன்ன மாதிரி சீரியஸா எடுத்துக்கலனாலும் நம்ம கத்துக்கிட்டோம். ஸ்கூல்ல வந்து ஃபுல்லா சொல்லி கொடுத்தாங்க யோகாக்குன்னு கிளாஸே உண்டு. ஸோ யோகா கிளாஸ் அட்டன் பண்றவங்க எங்களுக்கு ஒரு பக்கம், வேற வேற சூஸ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம். நான் யோகால தான் இருந்தேன். ஸோ அப்ப நிறைய ஹாசனாஸ் கத்துக்கிட்டோம். ஆனா அது ரெகுலரா வந்து பண்ணாம தான் இருந்தேன். எப்பவாவது பண்றது அப்படிலாம் இருந்தது. இது எனக்கு நிஜமாவே எப்ப கை கொடுத்ததுன்னா நான் என்எஸ்எஸ் கேம்ப் போனப்ப அப்ப யோகா திரும்ப எனக்கு கண்டினியூ ஆச்சு. எல்லாமே திரும்ப எல்லாமே ரீகால் பண்ண மாதிரி இருந்தது.
5: ஓகே.
0: காலேஜ் டைம்ல மைம் மைம் வந்து இந்தியன் ஆர்மி பத்தி வந்து மைம் பண்றோம். சோ நான் வந்து அதுல வந்து ஆர்மி மேன். சோ அந்த ஒரு சீன் எப்படி வருதுன்னா எனக்கு வந்து அப்படியே எனக்கு ஹெட் ஷாட் வாங்குற மாதிரி அப்படியே சாஞ்சி டொம்முன்னு பின்னாடி விழுற மாதிரி மைம்ல வந்து சீன். உங்களுக்கு தெரியல மைம்னா நம்ம வளைஞ்சு கிளைஞ்செல்லாம் விழ முடியாது. அப்படியே என்ன டப்புன்னு அப்படியே கார்ட்டூன் மாதிரி நம்ம விழுற மாதிரி இருக்கும். அது

0: நான் ப்ராக்டிஸ் செஷன்ல லைட்டா ரெண்டு மூணு வாட்டி விழுந்தப்பவே வந்து எனக்கு ஒரு மாதிரி பேக் பெயின் வந்துருச்சு.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் சரி நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனா அந்த காம்படிஷன், அதாவது கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஒரு 1000 பேர் எதிர்க்க எங்களுக்கு உட்காந்துருக்காங்க, எங்களோட ஃபுல் காலேஜும் உட்காந்துருக்கு. ஸோ அங்க போயிட்டு நம்ம வளைஞ்சு நெலிஞ்சு பண்ணக்கூடாதுன்னு ஃபுல் எஃபர்ட்டும் போடுறேன்னு அந்த கார்ட்டூன் ஸ்டைல அப்படியே பின்னாடி
1: விழுந்துட்டேன்.
0: சூப்பர். அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து வருது பாருங்க, அந்த ஸ்பைன்ல ஒரு பெயின், சுரியான வலி. அது என்ன பண்ணியும் சரி, அவளை சுடுதண்ணி ஊத்தியாச்சு, தைலம் தேய்ச்சாச்சு, உத்தரம் கொடுத்தாச்சு. எங்க அம்மா செம்ம திட்டு, உன்னை யார் அதெல்லாம் பண்ண சொன்னா, அது நீ விழுந்ததுனாலதான், அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி விழுந்திருக்கலாம்ல
1: அப்படின்னு.
0: வாட் டு சே. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் நான் அந்த பெயினோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது, நமக்கு தெரிஞ்சதுல ஏன் நம்ம எந்த ஹாசனாவுமே பண்ணாம இருக்கோம், ஏதாவது ட்ரை பண்ணலாமே. ஸ்லோவா முத வார்ம் அப்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அப்ப இருந்தது வந்து ஒன்னு தனுராசனம்,
1: இந்த சக்கராசனா அண்ட் இந்த தனுராசனா இது ரெண்டுமே வந்து இப்ப இவங்க விழுந்த மாதிரி பட்டுன்னு பின்னாடி விழுந்து முதுகுவலி வந்தவங்க மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய நேரம் வந்து உட்காந்து வேலை பாக்குறவங்க இருக்காங்க இல்லையா, கார்பரேட் கம்பெனிஸ்ல வேலை பாக்குறவங்க. சோ நிறைய நேரம் உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கும் இந்த பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்களுக்குமே இந்த ரெண்டு ஆசனமுமே ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும்.
0: கண்டிப்பாக.
1: ஓகே,
0: இப்ப அடுத்ததா கிலி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சுக்வேந்தர் சிங் மற்றும் மாணிக்க வேதாயகம் பாடுறாங்க, கபிலனோட வரிகள்ல வித்யாசாகரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு.
1: ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: வெல்கம் பேக் டு கெட் செட் கோ. 10:51 ஆயிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம். சர்வதேச யோகா தினமான இன்று நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, யோகாசனம், அதாவது யோகா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய திருப்பு முனை என்ன, எப்பொழுது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இத்தனை க்வெஷ்சன் கேட்டுக்கிட்டு
1: இருக்கோம். எஸ், அதாவது கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைவாக வந்து சொல்ல விரும்புவது, எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக சொன்ன ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, நிஜமாவே நான் பட்டு திருந்தி வரேன்றவங்க வந்து ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு
0: இருக்காங்க
1: அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது கத்துக்கிட்டேன், இப்ப என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றாங்க. பட் அவங்க நினைச்சா பண்ணலாம். அதுலயும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப கூட லைட்டா ஒர்க் அவுட் மாதிரி பண்ணிட்டு இருக்கேனே தவிர யோகா பண்ண முடியல அப்படின்றாங்க. ஸோ இவங்க அப்ப நேர்களுக்கு இதோட பலன் என்ன, இது பண்ணா என்ன பெனிஃபிட் இருக்கு, இது நன்மை தரும்ன்ற விஷயம் தெரியுது, ஆனா பண்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு
0: இடத்துல அடிக்கிறாங்க.
1: ஒரு காரணத்தை சொல்லிட்டு அந்த காரணத்து மூலமா அவங்களே அவங்கள சமாதானமும் படுத்திக்கிட்டு பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுதான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
0: இது மிகவும் தவறு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக சின்ன சின்ன ஆசனங்கள், ரொம்ப எளிமையான ஆசனங்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, உபாதைகள் இருக்குது அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி கூட க்யூரேட்டடாகவும் நீங்கள் வந்து யோகாசனங்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யலாம்.
1: கண்டிப்பாக
0: ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த கற்றுக்கிட்ட அந்த நாலேஜை தயவு செய்து வேஸ்டாக விடாதீங்க.
1: ஆமாம், இது வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையலைனா கூட, இதுக்கப்புறமும் அதை நீங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவில் இருந்து டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்க ஆர்ஜி சந்தியா, மற்றும்
0: நான் உங்கள் ஆர்ஜி வாசவி.
1: எஸ், வாசவி உங்களோட கண்டினியூ பண்ணுவாங்க. நான் மீண்டும் உங்களை வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சி வேறொரு தருணத்துல வந்து சந்திக்கிறேன். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ 91.4.
0: நீங்க எல்லாமே சமதோளே.

0: ग्रामीण टोल
1: என்ன காவியா, என்ன ஒரே யோசனையா இருக்க?
2: அதுவா ஆனந்த், மனசே சரியில்லை, உடம்பு வேற அடிக்கடி சோர்வா இருக்கு, தூக்கமும் வர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்?
1: இருக்க.
2: என்னது?
1: யோகா.
2: காமெடி பண்ற, எங்க சொல்லு. மன அழுத்தத்துக்கு
1: பாலாசனம்,
2: மன கவலைனா
1: சுகாசனம்,
2: உடல் எடைய குறைக்கணும்னா
1: புஜங்காசனம்,
2: முதுகு வலிக்கு
1: சேது பந்தாசனம்,
2: செரிமான பிரச்சனைக்கு
1: வஜ்ராசனம்,
2: தூக்கமின்மைக்கு
1: விபரீத கரணி,
2: உடல் மன ஆரோக்கியத்திற்கு
1: சூரிய நமஸ்காரம்.
2: தெய்வமே, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க.
1: கண்கள் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்வின் சமநிலை எல்லாமே இயல்பா இருக்கணும்னா தினமும் ஒரு சில நிமிடங்கள்

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று உழவர் கடன் அட்டை பற்றி தெரிந்து கொள்வோம். விவசாயம் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகள் வரலாற்று ரீதியாக நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது. தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு உருவாக்கும் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்களுக்கு கணிசமான பங்களிப்பை வழங்குகிறது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 46.1% பேர் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக விவசாயம் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது நிதி பாதுகாப்பையும் விவசாயிகளுக்கு கடன் உதவி கிடைப்பதையும் உறுதி செய்வதையும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. குறிப்பாக வேளாண் கடன் அட்டை விரிவுபடுத்துதல் மற்றும் நவீனமயமாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் கடன் அட்டை திட்டம் குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துதல் தொடர்பான செலவுகள், வீட்டு நுகர்வு தேவைகள், பண்ணை பராமரிப்புக்கான பணி மூலதனம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. உழவர் கடன் அட்டை சிறு குறு குத்தகை விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்கள் உள்லிட்ட விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் மலிவு விலையில் பிணையமில்லாத கடன் உதவியை வழங்குகிறது. மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 500,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிணை இல்லாத கடன் உதவி தொகை தலா 2,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 கோடிக்கும் அதிகமான வேளாண் கடன் அட்டைகள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. சிறு மற்றும் குறு விவசாயிகள் உட்பட அனைவருக்கும் ஆதரவளிக்கும் வகையில் கிசான் கடன் அட்டை கிடைப்பதை அதிகரிப்பதன் மூலமும் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலும் அவற்றை டிஜிட்டல் முறையில் வழங்குவதை ஊக்குவிப்பதன் மூலமும் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 2019 முதல் கால்நடை வளர்ப்பு, பால் வளம் மற்றும் மீன் வளம் ஆகியவற்றின் நடைமுறை மூலதன தேவைகளை உள்ளடக்கும் வகையில் KCC திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசின் திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டம் கிசான் கடன் அட்டைகள் KCC மூலம் விவசாயிகளுக்கு 7% என்ற சலுகை வட்டி விகிதத்தில் குறுகிய கால விவசாய கடன்களை வழங்குகிறது. கடனை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு கூடுதலாக 3% ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அவர்களின் வட்டி விகிதம் வெறும் 4% குறைகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியானது பிணையமில்லா குறுகிய கால விவசாய கடன்கள் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்கான கடன்கள் ஆகியவற்றின் வரம்பை ஒரு கடனாளிக்கு 160,000 2,00,000 கடந்த 2025 ஜனவரி மாதம் 1 உயர்த்தியுள்ளது. இந்த நடவடிக்கை கடன் பெறுவதற்கான செலவுகள் குறைதல் மற்றும் பிணைய தேவைகள் நீக்கப்படுதல் ஆகியவற்றால் பயனடையும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கடன் கிடைப்பதை எளிதாக்குகிறது. இது தவிர இந்திய ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு ஆண்டும் நிதி எழுத்தறிவு வாரத்தை நடத்தி நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களிடையே பல்வேறு தலைப்புகளில் நிதி கல்வி குறித்த செய்தியை பரப்புகிறது. உழவர் கடன் அட்டை திட்டமானது ATM வசதியுள்ள டெபிட் கார்டு, ஒருமுறை மட்டும் ஆவணங்களை சமர்ப்பித்தல், கடன் வரம்பை அதிகரிப்பதற்கான உள்ளமைக்கப்பட்ட வசதி மற்றும் அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் பல முறை பணம் எடுக்கும் வசதி உள்ளிட்ட பல அம்சங்களை வழங்குகிறது. உழவர் கடன் அட்டை உள்ளிட்ட அரசு வழங்கும் கடன்கள் மற்றும் மானிய திட்டங்களை இணைப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளமாக ஜன் சமர்த் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இது விண்ணப்பதாரரின் தரவுகளை டிஜிட்டல் முறையில் மதிப்பீடு செய்து கடன்களுக்கு விண்ணப்பிக்கவும் ஒப்புதல்களை பெறவும் ஒரு விரைவான மற்றும் திறமையான வழியை வழங்குகிறது. இதன் மூலம் விவசாயிகள் உழவர் கடன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் நபார்ட், மண்டல கிராம வங்கிகள் மற்றும் கிராம கூட்டுறவு வங்கிகளுக்காக இ கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது KCC இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கடன் விண்ணப்ப செயல்முறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்கள் கிளைகளுக்கு செல்லாமலேயே RRBகள் மற்றும் RCBகளில் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். மேலும் பல வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கடன் விண்ணப்பங்களை முழுமையாக டிஜிட்டல் முறையில் செயலாக்குவதற்காக ஆன்லைன் தளங்களை, மொபைல் செயலிகளையும் உருவாக்கியுள்ளன. இதன் மூலம் காகித ஆவணங்கள் மற்றும் நேரடி வருகைகளின் தேவையும் குறைக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று உழவர் கடன் அட்டை பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடர்வது
2: ஹாய் ஸ்நேகிதியே,

0: நிலையத்தால் நேரம் 12:06 55 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில நேர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைவது ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான், உங்கள் ராஜி. சரி, இன்னைக்கு என்ன பேசலாம்? அதாவது இந்த அஞ்சரைப்பெட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா வீட்டில். அது அதாவது அந்த அஞ்சரைப்பெட்டிக்குள்ளே இருக்கிற சாமான்கள் எல்லாம் சும்மா வெறுமனே ஒரு சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சாமான்கள் மட்டும் கிடையாது. அதில் வந்து எத்தனையோ விஷயங்கள் நிறைஞ்சிருக்கும். காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக கடத்தி வந்த அனுபவங்கள், நிறைய ஆரோக்கியங்கள் எல்லாமே அடங்கிய அந்த அஞ்சரைப்பெட்டி நம் அம்மாவிடம் சேரும்போது, அதாவது அம்மாக்கள் அந்த அஞ்சரைப்பெட்டியை அப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த சத்தம் கூட ஒரு இனிமையான ஓசை அப்படின்னு தான் சொல்லணும். என்னம்மா நிறைய பீடிகை போடுறியே, ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு என்ன பேச போறோம்? உங்கள் அன்னையின் அஞ்சரை பெட்டியில் இருந்து. ஏன்னா ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அவங்களோட அந்த சமையலில் வச்சுருப்பாங்க. அவங்களோட அந்த கை மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணாலும் வராது. என்ன தான் நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை எழுதி எழுதி என்ன சமையல் அது அதுக்கான எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றத எழுதி எழுதி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலும் அந்த டேஸ்ட் வராது. அந்த அம்மா கூட அந்த கையில் என்ன ஒரு மேஜிக் வச்சுருக்காங்களோ. அதனால் எங்கள் அம்மாட்ட கேட்பேங்க, இந்த பாத்திரத்தில் ஏதாவது மேஜிக் வச்சுருக்கீங்கம்மா? அதில் அந்த பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கிற அந்த பாத்திரத்தில் நீங்கள் அந்த பாத்திரத்தை தொட்டு ஏற்றும்போது மட்டும் அந்த டேஸ்ட் வந்துடுதா அப்படின்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அம்மாக்களுக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு அம்மாவோட ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருக்கும் அந்த சமையல் விஷயத்தில். எஸ், அதைத்தான் நீங்கள் என் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க உங்கள் அன்னையின் அஞ்சரை பெட்டியிலிருந்து. ஏதாவது ஒரு டிஷ், அம்மா பண்ணுற டிஷ் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இல்லை ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன டிப். யூஸ்வலாக சமைக்கிறதுலேருந்து எங்கள் அம்மா இதை மட்டும், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணி வித்தியாசமாக பண்ணுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். எதனாலும் என் கூட பகிர்ந்துக்கலாம். ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2986000038 அல்லது 2952055544. எண்கள் மீண்டும் ஒரு முறை 2986000038 அல்லது 2952055544. ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, உங்களுடைய அன்னையின் அஞ்சரை பெட்டியிலிருந்து என்ன விஷயம் ஷேர் பண்ண போறீங்க?
1: அம்மா வந்து செமையா சமைப்பாங்க மேடம். அவங்க அவங்க அந்த நல்ல ஒவ்வொரு ஐட்டமா நல்ல அருமையா இருக்க சமைப்பாங்க. இன்னைக்கு எல்லா வெளியும் சாப்பிடுவாங்க. நான் போனா நீ சமைச்சு செய்யல வேண்டாதான் செய்வான். நல்லா அம்மதான் செமையா கொஞ்சம் நல்லா சீசாகும். அந்த பாக்ஸ் சாப்பிடும் அஞ்சு பாக்ஸ் கப்பு கப்பா இருக்கும். அது வச்சுப்பாங்க எல்லா ஐட்டம் செய்வாங்க. அது ஒவ்வொன்றும் பொரி நம்ம ஒவ்வொன்றா பொறுத்து செய்வாங்க. என் அம்மா அம்மா கொடுத்தாங்க அந்த பாக்ஸ் நல்லா இருக்கும். அப்பதான் இந்த ரெண்டு எலும்பு சித்துல நல்லா இருக்கும். அது செஞ்சாங்க. ஆனா அம்மா உடம்பு சொல்லி நான் போனேன். ஆனா

0: அண்ணன் அக்கா சமையல்
1: அம்மாவோட சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமையல்னா என்ன சொல்வீங்க?
0: சாம்பாரு கூட்டு பொரியல் அப்பளம் இதெல்லாம் அம்மா சமைப்பாங்க. ஆனா இப்போ வேற சமையல் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பிரியாணி அதுதான் போட்டவள அம்மா படத்துக்கு அதுதான் எதிர்பார்க்கணும். இப்ப திருப்தி அம்மா சொல்றது இல்ல, அதெல்லாம் அம்மா சமைப்பாங்க. சண்டே காத்த வந்து அந்த கவுச்சி எல்லாம் செய்வாங்க அம்மா.
1: கண்டிப்பா, ஏன்னா அம்மாவோட அந்த காலம் இந்த காலம் அதாவது எத்தனைதான் டெக்னாலஜி வந்தாலுமே கூட அம்மாவோட அந்த ஒரு இதை வந்து ஸ்டீல் பண்ணவே முடியாது, யாராலையும் திருடவே முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அம்மாவின் அஞ்சரை பட்டி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
2: ஜெயலட்சுமி.
1: சொல்லுங்கம்மா.
2: என்னோட என் மகன் தான் நல்லா சமையல் பண்ணுவா.
1: ஓ, அது அம்மாக்கள் வந்து எப்பவுமே பொண்ணு அப்படிதான் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். பரவாயில்ல, சொல்லுங்க.
2: அவதான் வித விதமா பண்ணுவா. அஞ்சரி பட்டி இப்ப யாரும் எடுக்கிற பாக்ஸ்ல போட்டு அது சீடமா
1: அதுதான்.
2: அதுக்கு உண்டானது பாக்ஸர் போட்டு வச்சிருந்தேன்.
1: சரி சரிம்மா, நன்றிம்மா.
2: நன்றிம்மா.
1: அதாவது அந்த அஞ்சரை பெட்டியில் நிறைய பொருட்கள் இருக்குங்க. மிளகு, ஜீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடுகு, இப்படி நிறைய பொருட்கள் இருக்கும். அதில் உள்ள அந்த சிறிய சிறிய பொருள் தான் பெரிய பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு பொருளுக்கும் அது அதோட என்னமோ இத்தினூண்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த நூண்டு பொருளுக்கு அதுக்கான ஒரு அந்த தனித்தன்மை, அது எல்லாமே ஒன்றாக சேரும்போது அந்த உணவுக்கு ஒரு முழுமையான சுவை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. சரி, நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். தில் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா பாடியுள்ள பாடல் கபிலனின் வரிகளில், வித்யாசாகரின் இசையில். இணைந்திருங்கள், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள.

0: இன்று சர்வதேச யோகா தினம். உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும் அற்புதமான கலையே யோகா. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்தாலே மன அழுத்தம் குறையும், உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். வயது வித்தியாசமின்றி அனைவரும் செய்யக்கூடிய எளிய ஆரோக்கிய பயிற்சி இது. இன்று ஒரு நாளுக்காக மட்டுமில்லாமல் யோகாவை உங்கள் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், அதற்கான முதல் படி யோகா. இனிய யோகா தின நல்வாழ்த்துக்கள். அக்கறையோட சொல்றது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நிலையத்தில் நேரம் 12:18 பதினெட்டு நொடிகள் ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில நேர்கள் இணைந்திருப்பது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி தான். என்ன பேசிட்டு இருக்கோம்? அம்மாவின் அஞ்சரை பெட்டியில் இருந்து. சோ நிகழ்ச்சியில அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
2: ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பழம்.
1: ராஜலட்சுமி சொல்லுங்கம்மா, உங்கள் அம்மாவின் அஞ்சரை பெட்டியில என்ன ஸ்பெஷல் நீங்க ஸ்பெஷல்னு சொல்வீங்க?
2: அம்மாவோட மனசுதான் அந்த நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம செய்யறோங்கிற அந்த பாச உணர்ச்சியில செய்யறது தான் நம்ம அம்மா செய்யறதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே.
1: ஆமா, எல்லா சாமான எல்லாம் போடுறத விட கொஞ்சம் லவ்வும் சேர்த்து போடுவாங்க.
2: அது அது ஒண்ணு. ஆனா எங்க அம்மா, நான் இப்ப எனக்கு 70 ஆகுது, எங்க அம்மா வந்து கிராமத்துல யாரோட ஒரு இதுவும் இல்லாத, அது எப்படிதான் அவ்வளவும் செய்வாங்கன்னே தெரியாது. அவ்வளவு அது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டா, அல்வாவில இருந்து எந்த காரம் எல்லாமே வீட்டுல அவங்களாவே என்னமாவோ செய்வாங்க. அது அவ்வளவு அருமையா இருக்கும். அது அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது வந்து அந்த கை மனம்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே இருக்காது, வெறும் சாதத்தை வடிச்சிட்டு அது என்னமோ, அது என்ன மிளகு ஜீரகம் பொடி பண்ணி நெய்ய என்னமோ தாளிச்சு கொட்டி அந்த ஒரு இந்த சொன்ன நேரம் கூட இருக்காது, அந்த சாதத்துல போட்டு அது என்னமோ கலை வைப்பாங்க பாருங்க, அவ்வளவு
1: டேஸ்டா இருக்கும்.
2: டேஸ்டா இருக்கும். அது எது ஒண்ணுமே அம்மாவுக்கு இணை நிகர் யாரும்
1: கிடையாது, இணையே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாமா. நன்றிமா, நன்றிமா,
2: நன்றி,
1: நன்றி,
2: ரொம்ப சந்தோஷம்,
1: நன்றி. நேர் சொன்ன மாதிரி எத்தனைதான் ஸ்பீட் கடையில போய் நம்ம வாங்கி வெளியில இருந்து

0: ஒரு ஹோட்டல்ல இருந்து விதவிதமா வாங்கி சாப்பிட்டாலும் அந்த அம்மா செய்யற ஏதோ ஒரு ஒரு சும்மா ஒரு சர்க்கரையை அப்படியே ஒரு வதக்கி ஒரு குடுத்தா கூட அந்த அதுவே ஒரு ஸ்வீட்டா, அதுவே அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க அம்மாலாம் வந்து குப்ப ரசம்னு ஒன்று வைப்பாங்கங்க, அதாவது அள்ளி போட்டு கிள்ளி போட்டு ரசம்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதாவது கையில கிடைச்சதெல்லாம் கிள்ளி போட்டு அதை கொதிக்க விட்டுடுவாங்க, ஆனா அதோட டேஸ்ட் வந்து அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு அம்மாக்களுக்கும், ஒவ்வொரு அந்த குழந்தைகளுக்கு அம்மா வழங்கப்பட்டவள் வந்து கண்டிப்பா என்னைக்குமே ஸ்பெஷல். அவளோட கை மனம்ங்கிறது என்னைக்குமே ஸ்பெஷல் தான். அடுத்து ஒரு நேயர் லைன்ல வந்திருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம், மாவட்டம் ஏர்வாடியில இருந்து இப்ராஹிமா பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்கள் அம்மாவின் அஞ்சரை பெட்டியில என்ன ஸ்பெஷல்?
1: அஞ்சரை பெட்டியில இருந்து காசு தான் நிறைய இருக்கும். காசு ஏதாவது ஸ்கூல்ல தேவைன்னா டக்குன்னு கேட்போம், அஞ்சரை பெட்டி திறந்து அதுக்கப்புறம் மருந்துகள் இருக்கும், சுக்கு மிளகு இதெல்லாம் காய்ச்சல் சுக்கு தட்டி போட்டு இந்த மிளகை போட்டு கஷாயம். அப்பம்னா ஆஸ்பத்திரியே முதல்ல கிடையாது, ஊருக்கு போகும்போது காலையில காய்ச்சல்னா ரெண்டு சுக்க தட்டி போடுவாங்க, மிளகு போடுவாங்க, தட்டி போட்டு ஒரு சுக்கு காய்ச்சி போட்டு தந்து குடிச்சு ஆஸ்பத்திரி ஸ்கூலுக்கு பத்தி விட்டுருவாங்க.
0: நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ரகசிய சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாக்களோட அஞ்சரை பெட்டிய.
1: அஞ்சரை பெட்டிதான் இருக்கு.
0: ஆமா, எத்தனைதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம கவலை பட வேணாம், அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த 5 ரூபாய் போதும் எல்லாத்தையும். கரெக்ட், அதே மாதிரி தான் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் எதுன்னு பார்த்தோம்னா அம்மாவின் மருத்துவமனை அந்த சுக்கு மிளகு திப்பிலி தான், அஞ்சரை பெட்டி தான், அதுதான் அவளோட மருத்துவமனை. ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா
1: சொன்னீங்க.
0: நன்றி நன்றி நன்றி சார், தொடர்பு கொண்டு பகிர்ந்து கேட்டதுக்கு. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி.
0: மாலினிதேவிம்மா சொல்லுங்க.
2: அப்போலாம் அம்மியில அரிசி, அம்மா கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்களா, வறுத்து மிளகா ஒரு பூண்டு கொஞ்சம் புளி அவ்வளவுதான் வைப்பாங்க, அதுதான் புளித்துவையல்.
0: ஓ, புளித்துவையல்.
2: நீங்க அது சாம்பார் எது இருந்தாலும் இல்லைன்னா கூட அதை அரைச்சு வச்சா சாப்பிட அவ்வளவு நல்லா இருக்கும், காலையில அரைச்சு சாயந்தரம் வரைக்கும். அது என்னவோ நம்மளுக்கு அம்மியில அரைச்சா வரவே செய்யாது, அந்த அம்மி அப்படியே கழுவிடுவாங்க பாருங்க, அது ஒரு சூசு கூட இருக்காது, அத மாதிரி வீட்டுக்குள்ளேதான் இருக்கும் அம்மி.
0: நீங்க நீங்க ஒண்ணும் நினைச்சுக்க கூடாது, அந்த அம்மிய கழுவி அந்த தண்ணி வைப்பாங்கல்ல, அந்த தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அத நான் சாப்பிடுவேன்.
2: அதுல கரண்டிய போட்டு அது கொஞ்சம் லேசா உப்பு சேர்த்து சாப்பிடுவது நல்லா இருக்கும். அதை ஊத்தி அதையும் ஊத்தி அந்த தண்ணி தனியா வச்சு ஊத்தி சாப்பிடுவோம். அந்த அம்மி அந்த ஒரு சொட்டு கூட
0: பண்ணுவாங்க,
2: அது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த குழவிலாம் எங்க அந்த குழவிலாம் ரொம்ப பெருசா
0: இருக்கும்,
2: பெருசு அதான் தூக்க முடியாது. நான் என்ன ஒரு இஞ்சி கூட தட்ட முடியாது, அவ்வளவு கனமா இருக்கும் நம்மளுக்கு. அது மாதிரி இன்னொன்று குருமா, குருமெல்லாம் இப்ப எல்லாம் நம்ம அப்படியே வதக்கி செய்யறல, அப்ப வந்து அது எதுவுமே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் போடுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் அப்படியே
0: வாயிலே இருக்கு. இப்ப எனக்கே நாக்கு ஊற பண்றீங்க நீங்க.
2: உருளைக்கிழங்குதான் அந்த வெங்காயம் தான் வைப்பாங்க, அவ்வளவு வதக்கி வச்சு அந்த அம்மியில அரைக்கும் வெறும் கசகசதான் வச்சிருப்பாங்க. பட்டை லவங்கம் வச்சாங்க, அவருக்கு பட்டை வச்சுனவங்கள அந்த கசகசா போட்டு பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சு வெள்ள வெள்ள வெள்ளேன்னு இருக்கும், கலர் கலரா போடுச்சுக்கோங்க, மட்டும் போட்டுதான் வைப்பாங்க. மறுநாள் வச்சு சாப்பிடுறது வார வாரம் சனிக்கிழமை. எனக்கு நான் கறி எனக்கு பிடிக்காது, கறி மாதிரி சாப்பிட மாட்டேன், கறி கருவெல்லாம் சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு எனக்கு மட்டும் மஞ்சட்டில வச்சு குடுப்பாங்க.
0: ஐயோ, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: மறக்கவே முடியாது,
0: நன்றிமா நன்றிமா, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவோட அஞ்சரை பெட்டி அதுதான் வந்து ஒரு பாசத்தோட சுவை, அதுதான் நான் சொன்ன மாதிரி அவளோட மருத்துவமனை, அதுதான் ரகசிய சேமிப்பு கிடங்கு அதுதான். ஸோ அது அதை பற்றி நிறைய நேயர்கள் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து?
3: சென்னை கே கே நகர்லேருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சாந்தி.
3: எங்க அம்மா

0: செய்யறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு. ஆனா அதுல ரொம்ப டக்குன்னு ஒரு துவையல் செய்வாங்க, அஞ்சு விஷயம்தான் இருக்கும் அதுல. தக்காளி, வெங்காயம், புளி, உப்பு, காஞ்ச மிளகா, இது அஞ்சையும் போட்டு ஒரு ஒரு ரெட் கலர்ல ஒரு துவையல் சட்னி மாதிரி ஒன்னு டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். அது வந்து இட்லிக்கும் நல்லா இருக்கும், தோசை சப்பாத்தி நல்லா இருக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த சட்னி. அது வந்து ரொம்ப டக்குன்னு முடிச்சிடும், நல்லா இருக்கும். ஒரு கருவேப்பிள்ள கடுகுதான் தாளிச்சு கொட்டுவாங்க, அது வேற எதுவுமே வேணாம். அந்த டிஷ் பெர்ஃபெக்ட்டா எனக்கு பிடிச்சிருக்கு.
1: அது அதானா, அவங்க அம்மா பண்ணா மட்டும்தான் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வரும். அது எவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம்,
0: அதிகமாயிடும். கொஞ்சம் புளி ஒரு 11 சைஸ் வாங்க, அது கொஞ்சம் தூக்கலா இருந்தாலும் ரொம்ப புளிப்பா இருக்கு, கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு. கரெக்டா எடுக்கணும், அது அவங்க எடுத்தாதான் எனக்கு
1: கரெக்டா இருக்கும்.
0: கூட கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகுற மாதிரி எனக்கு.
1: அதுதான் நான் சொன்ன மாதிரி, எத்தனைதான் செயற்கையான தலங்கள், அதாவது இந்த டெக்னாலஜி வந்து எவ்வளவுதான் டெவலப் ஆகி எத்தனைதான் வந்தாலும்,
0: எவ்வளவு சட்னி எல்லாம் சாப்பிட்டுருக்கோம், ஆனா அந்த டேஸ்ட் எங்கேயுமே
1: வரவே வராது. அத வந்து யாராலையுமே அதை கொண்டே வர முடியாது. நன்றி நன்றி மா, தொடர்பு கொண்டு பகிர்ந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் பெயர்லாம், உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் சுனந்தா இணைந்து பாடியுள்ள பாடல், இளையராஜாவின் இசையல்.

இரவெல்லாம் தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்களா? என்னைக்கோ நடந்த விஷயங்களை நினைச்சு இன்னும் மன அழுத்தத்துல இருக்கீங்களா? எந்த வேலையை செய்யும் போதும் நெஞ்சமெல்லாம் படபடப்பா இருக்கா? ஞாபக மறதி அதிகமாயிட்டே இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா? அப்போ தினமும் பண்ணுங்க யோகா. யோகா மூலமா முதுகுவலி, தசைப்பிடிப்பு, உடல் பருமன் எல்லாத்தையும் சரி செஞ்சு ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனதையும் பெற முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அப்படின்னு சொன்னேன். அதுல மிளகு இருக்கும். மிளகு வந்து 10 மிளகு இருந்தா போதும் பகைவன் வீட்டுல கூட சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. அதே மாதிரிதான் அந்த மஞ்சள் வந்து மிளகு எப்படி ஒரு மாதிரியான ஒரு செரிமானத்துக்கு உதவி, நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய உடல் நோய்கள் எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், சளி, இருமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போக்கக்கூடியது மிளகு. அப்படின்னா மஞ்சள் வந்து ஒரு இயற்கையான கிருமி நாசினி. இதுவும் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி தான் ஜீரகமும். ஜீரகமும் வந்துட்டு உடல் சூட்டை தணிச்சு அப்படியே அந்த செரிமானத்துக்கு உதவும். அது தவிர வேற என்ன இருக்கும், வெந்தயம் இருக்கும். வெந்தயமும் வந்துட்டு உடல் சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சோம்பு இருக்கும். சோம்பு வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம நிறைய வீட்டில் வந்துட்டு அந்த வழக்கம் இருக்கும், சோம்பு சாப்பிடுவோம். இப்படி அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை சாமான்களுமே வந்துட்டு ஏதோ ஒரு காரணமாக தான் நம்ம முன்னோர்கள் அப்படியே நம்ம வழி வழியாக அந்த அதுக்கு தான் அது அஞ்சரை பெட்டி அப்படின்றதே அதோட பேரை வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாமானெல்லாம் வச்சு அம்மா பண்ணக்கூடிய ஒரு குட்டி குட்டி விஷயம், அதை நம்மளுக்கு என்றைக்குமே நம்ம வாழ்க்கை

0: கையில் மறக்கவே முடியாததாக இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து நம்ம நாக்கை விட்டு போகாததாக இருக்கும். அதை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ணுற விஷயத்தில் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த மோர் குழம்பு வைப்பாங்க. மோர் குழம்பு வைக்கும்போது நான் எங்கேயுமே பார்த்துருக்காத ஒரு விஷயம், ஒரு நாலே நாலு, நிஜமாகவே சொல்லணுன்னா ஒரு 10 பருப்பு தாங்க, எண்ணி 10 துவரம் பருப்பை மோர் குழம்புக்கு அந்த காயெல்லாம் நறுக்கும் போதே வந்துட்டு பக்கத்தில் ஊற வச்சுடுவாங்க, வெந்நீரில் ஊற வச்சு வச்சுடுவாங்க. ஸோ இதுக்கான அதுக்கு தேங்காயெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த தேங்காய் அரைக்கும் போது இந்த துவரம் பருப்பை ஊற வச்ச அந்த 10 துவரம் பருப்பை போட்டு அரைச்சி செய்வாங்க. அதோடு சேர்த்து ஓமம், துவரம் பருப்பும் கொஞ்சம் ஓமமும் போட்டு ஊற வச்சு வச்சுடுவாங்க. அதையும் சேர்த்து அரைச்சி அந்த மோர் குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், நம்பவே மாட்டீங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடிஷ்னல் ஒரு சின்ன டிப் பண்ணும்போது நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்கம்மா.
1: அஞ்சரைப்பட்டி, அம்மாவின் அஞ்சரைப்பட்டி வந்து மரம் அஞ்சரைப்பட்டியில இருந்துச்சு. அப்போ அம்மாவோட அஞ்சரைப்பட்டி நீளமா இருக்கும், அதுல 9 அறைகள் இருக்கும். அதுல அடுக்கடுக்கா இருக்கும். அதுல சீரகம், சோம்பு, மிளகு, சித்திரத்தை, சுக்கு எல்லாமே இருக்கும் அதுல. சித்திரத்தை,
0: சித்திரத்தை ரொம்ப நாள் கழிச்சு கேள்விப்படுறேன், அதுவும் அஞ்சரைப்பட்டியில சித்திரத்தை.
1: ஆமா, போட்டு வச்சிருப்பாங்க. சுக்கு சித்திரத்தை ஒரு பகுதியில கிடக்கும். திடீர்னு இருமணம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஆஸ்பத்திரிக்கே எங்க அம்மா கூட அழைச்சிட்டு போனது கிடையாது. உடனே அம்மியில நல்லா தட்டுவாங்க சித்திரத்தைய, நல்லா நெய்ய நெருங்க தட்டி வேக போட்டுருவாங்க. ராத்திரிக்கு நல்லா வேக போட்டு ராத்திரிக்கு கஷாயம் போற இறங்கின பிறகு காலையில எந்திரிச்ச உடனே அந்த வடிகட்டிக்கிட்ட சூடு பண்ணி வடிகட்டி மஞ்சட்டில தான் வேக போடுவாங்க. ஏன்னா அது மஞ்சட்டி தானே, அப்போ மஞ்சட்டி மம்பானது. அதை என்ன செய்வாங்க, பனங்கள் கண்டை போட்டு நல்லா ஆத்தி வெறு வயிற்றுல கொடுத்துருவாங்க. எப்பேற்பட்ட சுக்கு பல்லு வலிச்சு, எங்க அப்பா பல்லு வலிக்குதுன்னு சொல்லும் போது சுக்கு என்ன செய்வாங்க, நல்லா தட்டி வாயில போட்டு மெண்டுக்கிற சொல்லுவாங்க. அப்ப அவங்க அப்பா வாயில போட்டு அப்படி இந்த உமிழ்நீரை உமிழ்ந்துகிட்டே அதை முழுங்கிக்கிட்டே இருக்கும் போது அது பல்லு வலி சரியாயிரும். வெந்தயம், வயிறு வலிக்குதுன்னா உடனே வெந்தயத்தை தண்ணியில போட்டு ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை குடிச்சு அந்த வெந்தயத்தையும் சாப்பிட சொல்லுவாங்க. அதை சாப்பிட்ட உடனே அத்தனை என்ன தான் சரி, அது பூராமே அம்மா தீர்ந்துடும். அது பூரா கடுகு வறுத்து அத பொறிச்சு கருப்பட்டி வச்சு கொடுப்பாங்க. கடுகு பொறிச்சு, ஏன்னா அது இந்த மாதவிடாய் காலங்கள்ல வயிறு வலிச்சதுன்னா அதை கொடுப்பாங்க. ஆமா, மாதவிடாய் காலங்கள்ல கடுகை வறுக்கணும், வெறும் கடுகை வறுத்துக்கிட்டு அத கருப்பட்டியை வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. வயிறு விடியில வயிறு வலிச்சுன்னா கொடுப்ப சொல்லுவாங்க. அதே மாதிரி இது இருக்குல்ல மிளகு, நீங்க சொன்ன மாதிரி 10 வீட்டுல பகைவன் வீட்லயும் உண்ணலாம். 10 மிளகு இருந்துச்சுன்னா அது வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு. சாப்பிட்ட உடனே 2 சோம்பை வாயில போட்டா போதும், வாயில போட்டு மெண்டா ஜீரண சக்தி அதிகமாயிரு. சீரகம் அப்பா அகத்தையே சீர்படுத்துறது. சீரகத்தை வந்து அவிச்சு, இது இந்த இப்ப உள்ள அல்சர் இருக்கு பாருங்க, இருதயம் வலின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, அந்த இருதய நடுவுல வலிக்கும், அந்த மார்புக்கு 2 மார்புக்கு நடுவுல ஒரு குத்தல் மாதிரி வலிக்கும். இப்ப அல்சர் நிறைய பேர் இருக்கு மாத்திரை மருந்து சாப்பிடுறாங்க. அதுக்கு வந்து சீரகத்தை அரிய போட்டு வேக போட்டு நல்லா வெந்த பிறகு தேன் ஊத்தி அதை குடிச்சிடுறது.
0: சூப்பர் சூப்பர்,
1: நல்லா வத்த விட்டு.
0: நன்றிமா, நன்றிமா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நன்றிமா, நன்றிமா. இந்த மாதிரி ஒவ்வொரு அம்மாக்களும் அவங்களோட அந்த எத்தனை மருந்து சொன்னாங்க பாருங்களேன் அப்பா, நிறைய விஷயம் வந்து நம்ம திருப்பி ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணுன்னா கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா அத்தனை விஷயம் அதுக்குள்ளே இருந்த ஒரு ஒரு பொருளுக்கும், கடுகுக்கு ஒன்று சொன்னாங்க, ஜீரகத்துக்கு ஒன்று சொன்னாங்க, மிளகுக்கு ஒன்று சொல்கிறாங்க, வெந்தயத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க. அப்பா இப்படி தாங்க, அதுதான் அம்மாவின் அஞ்சரை பெட்டி என்பது.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 229,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்ட் எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கத்துக்கிட்டோம். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மன வலிமை அண்ணன் வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

0: காப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க் கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூனாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க் கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்சோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெற உள்ள நீட் மறுத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நிலையத்தில் நேரம் 12:50 25 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் நினைக்கிறோம். என்ன பேசிட்டு இருக்கோம்? அம்மாவின் அஞ்சரை பெட்டியில் இருந்து இதைத்தான் பேசிட்டு இருக்கோம். அம்மானா பயங்கரமான ஸ்பெஷல். அஞ்சரை பெட்டி அது ஒரு வழி சமையல்லையே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் அஞ்சரை பெட்டி. இந்த ரெண்டு ஸ்பெஷலும் சேரும் போது அது ஸ்பெஷலோ ஸ்பெஷல் ஆகிடும். அந்த மொமெண்ட்ஸை தான் நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. நேர்கள் என் கூட பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2986000038 அல்லது 2952055 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். சமுத்திரம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் கங்கா பாடியுள்ள பாடல், சபேஷ் முரளியின் இசையில், கலைக்குமாரின் வரிகளில்.

சிநேகிதிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அம்மாவின் அஞ்சரை பெட்டியிலிருந்து நவீன வாழ்க்கை முறையில எத்தனை எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கு இன்னைக்கு. ஆனாலும் அம்மாவோட அஞ்சரை பெட்டி மாறினதே கிடையாது, அம்மாவோட கைமணம் மாறினதே கிடையாது, அதுக்கு ஈடு இணையும் கிடையாது, எந்த ஒரு சப்ஸ்டியூட்டும் அதுக்கு வரவே முடியாதுங்க. ஏன்னா அம்மாவின் அஞ்சரை பெட்டி நம்ம பாரம்பரியத்தின் அடையாளமாக என்னைக்குமே நிலைச்சிருக்கும். அம்மாவோட கைப்பக்குவம், அஞ்சரை பெட்டியோட அந்த வாசனை, அந்த பாட்டி வைத்தியம், அதோடு அதில் ஒரு அன்பு கலந்திருக்கும் இல்லையா? இது எதுவுமே மாற்றம் இல்லாதது. இது நம்முடைய நினைவுகளில் இருந்தும் என்றுமே அழியாது. எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு வாட்டி போய் உங்க வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியை அப்படி திறந்து பாருங்க. அந்த வாசனை உங்க அம்மாவோட அந்த கைமணத்தை அப்படியே ஞாபகப்படுத்தும். அதோட இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து நான் கிளம்புறேன். மீண்டும் 2 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் ராஜி.

நேர்கள் அனைவருக்கும் இதமான மதிய வணக்கங்கள். நேரம் 1:01 ஆயிட்டிருக்குது. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4, அண்ட் இது திரைகாரம் நிகழ்ச்சி. ஓகே, பேக்ரவுண்டில் ஓடுற இந்த மியூசிக்கை கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான அழகான ஓல்டு மெலடிஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி கேட்க போகிறோம். ஓகே, ஓல்டு மெலடிஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த காலத்தில் 1960s 1970s வந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஆப்டாக இருக்கும். ஓகே, இந்த 1960s 1970s இருக்கிற இந்த பாடல்களில் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, அந்த பாடல்கள் எல்லாமே வந்து நம்மளை கேட்கும் போதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பழைய நினைவு, ஏதோ ஒரு பழைய ஞாபகம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். நிறைய பாடல்களை வந்து நம்ம இன்றைக்கி இருக்க இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு வேணால் அது ரிலேட் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதாவது ஜென்ஸி கிட்ஸுக்கு அவங்களுக்குலாம். பட் 1970s அதாவது 1970s 1960s பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடல்களை வந்து நிறைய மெமரிஸை திருப்பி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய மெமரிஸை திருப்பி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ இந்த சண்டே ஆஃப்டர்நூனில் அப்படியே நீங்கள் உங்களோட லஞ்சை முடிச்சுட்டு, இல்லை நிறைய பேர் இப்போ லஞ்சை சாப்பிட்டுட்ருப்பீங்க, ஸோ அப்படியே லஞ்சு கேட்டுக்கிட்டோ இல்லை டீ லஞ்சை முடிச்சிட்டோ அப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் சேரில் உட்காந்துட்டு அப்படியே இந்த பழைய நினைவுகள் நீங்கள் ஆசைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் சூப்பரான சாங்ஸ்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். முதல் பாடல் கலத்தூர் கண்ணம்மா. இந்த திரைப்படத்தோட பேர் சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கி உலக அளவில், ஐ மீன் இன்றைக்கி திரையுலகில் உலக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுற கமலஹாசன் அவர்கள், அவங்க வந்து அவரோட டெபியூ ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன குழந்தையா அந்த ஒரு பரிதாபமான அந்த ஒரு பாவமான முகத்தை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுற அந்த முகத்தை வந்து யாராலும் மறக்கவே முடியாது. பட் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறது அந்த பாடல் கிடையாது. இது வந்து காத்திருந்து ஏமாந்து போன, அதாவது ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் காத்திருந்து ஏமாந்து போன, நான் உனக்காக காத்திருப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காதலி காதலன் கிட்ட கோபிச்சுக்கிற மாதிரியான ஒரு தருணம் அதில் வரக்கூடிய அந்த பாடல். காதல் இப்படி கோபிச்சுக்கிட்டா அப்போ காதலன் என்ன பண்ணணும், உன்னை மறவாமலே வந்த துணை நான் என்றோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஅஷூரன்ஸ் கொடுப்பார். நீ வந்து நான் மறந்துட்டேன்னு நினச்சியா, சேச்சா உன்னை தேடிதான் வந்தேன், லேட்டானாலும் உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காதலன் ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த காதலன் காதலியோட உரையாடலை வந்து அழகாக இந்த பாடலில் வந்து நம்ம கேட்கலாம். ஸோ கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் முதல் பாடல். பாடலை பாடியிருக்கிறது AM ராஜா மற்றும் P. சுஷிலா அவர்கள். கேட்கலாமா?

ஆல்ரைட், இப்போ வந்து ஒரு டூயட் சாங் கேட்டோம்ல, இப்போ வந்து சோலோவாக காதலி மட்டும் காதலனை நினைத்து பாடுற ஒரு பாடல். வெண்ணிராடை திரைப்படத்துலேருந்து பி சுஷிலா பாடியிருக்காங்க, கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில். கேட்கலாமா?

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ग्रामीण ढोल
1: ஒரு மணி 12 நிமிஷம் ஆயிடுச்சுக்குது. திரைகானம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து 1960களில் 1970களில் வந்த திரைகானங்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அவங்க கூட சேர்ந்து இணைந்து ரசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜேவா. ஸோ இனி நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல், அதாவது சொல்லுவாங்கள்ல, பார்த்த உடனே காதல் வரும், பார்க்காமலேயே காதல் வரும், பார்த்து பேசி பழகி புரிஞ்சு காதல் வரும். ஆனால் பார்த்த உடனே டக்குன்னு நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு க்ரஷ் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து அது காதலாலாம் டெவலப் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த விங்க் இருக்குல்ல, ஸோ பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும், நமக்கு நமக்கு பிடித்தமான, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ஆப்போசிட் ஜென்டரில் இருக்கிறவங்களை பார்த்தோன்னே நமக்கு வந்து எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அழகாக சொல்லியிருப்பாங்க. கே வி மகாதேவன் அவர்களோட இசையில பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா பாடி அந்த பாடல் வீராபிமன்யு திரைப்படத்திலேருந்து. கேட்டு இணைந்திருங்கள்.

0: இரவெல்லாம் தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்களா? என்னைக்கோ நடந்த விஷயங்களை நினைச்சு இன்னும் மன அழுத்தத்துல இருக்கீங்களா? எந்த வேலையும் செய்யும் போதும் நெஞ்சமெல்லாம் படபடப்பா இருக்கா? ஞாபக மறதி அதிகமாயிட்டே இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா? அப்போ தினமும் பண்ணுங்க யோகா. யோகா மூலமா முதுகுவலி, தசைப்பிடிப்பு, உடல் பருமன் எல்லாத்தையும் சரி செஞ்சு ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனதையும் பெற முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: அக்கறையோட நம்ம வந்து இன்னைக்கு யோகா தினத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால யோகா தினத்தை ஒட்டி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில டாக்டர் பி அர்ச்சனா அவங்கள் வந்து லைவ்ல நம்ம கூட இன்னைக்கு கலந்துக்க போறாங்க. சோ இவங்க வந்து ஒரு நோயியல் நிபுணர். எதை பத்தி இவங்க பேச போறாங்க, யோகாவின் பயன்கள் பத்தி இவங்க நிறைய விஷயங்கள் பேச போறாங்க, நிறைய கேள்விகளும் வந்து நம்ம கேட்க போறோம். சோ இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கேளுங்க. கம்மிங் பேக் டு அவர் ஓல்டு மெமரிஸை திருப்பி கொண்டு வர அழகான இந்த திரைகானம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து பழைய பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ ஒரே லவ் சாங்ஸாக கேட்டாச்சு. ஸோ லெட்ஸ் சேஞ்ச் தி மூட்பா. ஒரு தத்துவ பாடல் ஒன்று கேட்டு வந்துருவோமா? திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு வந்து ஒரு தத்துவ பாடல் வந்துட்டே இருக்குது. கண்ணதாசன் எழுதியிருக்காங்க, கே வி மகாதேவனோட இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்டேடியம் வந்து

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

அதனால இங்க எல்லாமே தூளு. ஒரு மணி 22 நிமிஷம் ஆயிடுச்சுக்குது, கேட்டுட்டு இருக்கீங்க திரைக்காலம் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1960களில் வந்த அழகான பழைய திரைப்பட பாடல்கள் நம்ம வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் காதல் பாடல்கள் கேட்டோம், அப்புறம் வந்து ஒரு தத்துவ பாடல் கேட்டு முடித்தோம். இப்போ வந்து ஒரு பிளேஃபுல்லாக ஜாயஸாக வந்து ஒரு ரெண்டு தரப்பு அப்படியே வந்து சூப்பராக சிங்கிங்லேயே வந்து இந்த டீஸ் பண்ணிக்கிறது, அதாவது பிளேஃபுல்லான வகையில் டீஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன்னியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்துலேயே வந்து மேலே வந்து ஒரு கவாலி ஸ்டைல் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மற்றும் பி சுஷிலா பாடியிருக்காங்க. வேதா அவர்களோட இசையில் வெளிவந்த இந்த பாடல் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸோ கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான

0: கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

திரைகானம் கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. நேரம் சரியாக 1:32 ஆயிட்டுருக்குது. அண்ட் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் வட்டத்துக்குள் சதுரம் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து இந்த பாடல். இந்த பாடல் இந்த திரைப்படமே ஆகட்டும், இது வந்து விமனோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு அந்த அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே வந்து நம்ம நட்பு அப்படின்னு சொன்னாலே வந்து அது ஒரு 2 ஆண்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நட்பு தான் வந்து அதை பற்றி தான் நிறைய வந்து பேசப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காலத்துலேயே 1978 இந்த திரைப்படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பீரியட்லேயே வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு கேர்ள்ஸு, அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அதில் பர்டிகுலர்லி ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்யூச்சருக்காக, அவங்களோட எஜுகேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டராக அந்த காலத்தில் விமன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி, ரெண்டு விமன் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கனாக்கா எந்த லெவலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். பேசிக்கலி வட்டத்துக்குள் சதுரம் அப்படின்ற அந்த திரைப்படம் வந்து வட்டத்துக்குள் சதுரம் அப்படின்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். மகரிஷி அப்படின்றவர் எழுதிய அந்த நாவல். ஸோ அந்த புதினத்தை தொடர்ந்து, ஐ மீன் அதை தழுவி எடுக்கப்பட்டது தான் அந்த வட்டத்துக்குள் சதுரம் அப்படின்ற திரைப்படம். ஸோ அதுலேருந்து ஒரு அழகான பாடல், பி எஸ் சசிரேகா மற்றும் ஜானகி அம்மா பாடிய அந்த பாடல், பஞ்சோரணாச்சலமோட வரிகளை இளையராஜாவோட இசையில் கேட்கலாமா?

இன்று சர்வதேச யோகா தினம். உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும் அற்புதமான கலையே யோகா. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்தாலே மன அழுத்தம் குறையும், உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். வயது வித்தியாசமின்றி அனைவரும் செய்யக்கூடிய எளிய ஆரோக்கிய பயிற்சி இது. இன்று ஒரு நாளுக்காக மட்டுமில்லாமல் யோகாவை உங்கள் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், அதற்கான முதல் படி யோகா. இனிய யோகா தின நல்வாழ்த்துக்கள். அக்கறையோட சொல்றது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஓகே, நம்மளோட ஓல்டு மெமரிஸை வந்து அப்படின்னு திருப்பி ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வர மாதிரியான அழகான திரைக்கானங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்தில் இந்த மறுபடியும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம வந்து இந்த ரொமான்ஸ் மூடுக்கு போவோமே. இது வந்து இது டூயட் கிடையாது, ஆனால் இந்த பாட்டில் வந்து எல்ஆர் ஈஸ்வரியோட ஹம்மிங்காகவே இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு அந்த காலத்தில் ஃபேவரட்டாக இருந்திருக்கு. அண்ட் ஈவன் லிரிக்ஸும் கூட ரொம்ப அழகான லிரிக்ஸு வாலி அவங்க எழுதியிருப்பாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தியோட இசையில் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய அந்த பாடல் வித் எல்ஆர் ஈஸ்வரியோட அந்த ஹம்மிங். ஸோ கேளுங்க, அது ஹம்மிங் அப்படின்னு சொல்ல முடியாது, அக்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்படி இருக்கும். இந்த பாடலோட ஹைலைட் அதுவுமே சொல்லலாம். அண்ட் இந்த பாடலோட காட்சி பார்த்தீங்கனாக்கா தாஜ்மஹாலில் அண்ட் அந்த காலத்து அந்த முகல் ராஜா ராணி மாதிரி இளவரசி மாதிரி எம்ஜிஆர் அண்ட் கேரோஜி அவங்க வந்து அந்த ட்ரெஸ் பண்ணி வருது. ஸோ அந்த தாஜ்மஹாலோட பேக்ரவுண்டில் அப்படியே அவங்க டான்ஸ் பண்ணி வர மாதிரியான அந்த பாடல் காட்சி அமைப்புமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பணம் படைத்தவன் திரைப்படத்துலேருந்து பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தாள் அப்படின்றத பாடல்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: திரைக்கானம் நிகழ்ச்சியில் சூப்பரான ஓல்டு சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் சரியாக 1:43 ஆயிட்டு இருக்குது. அண்ட் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் பாமா விஜயம் திரைப்படத்துலேருந்து. ஸோ இந்த படத்தை பற்றி சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் டக்குன நினைவுக்கு வருது, வரவு எட்டனா செலவு பட்டனா அந்த பாடலாம் இல்லையா. பட் அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் என்ன அப்படின்னா, கூட்டு குடும்பமாக தான் ஃபஸ்ட்டு, ஐ மீன் ஃபஸ்ட்டு இல்லை, இந்த படத்தில் வந்து அந்த ஃபேமிலி வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஸோ மூணு மகன்கள், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா எப்படி ஃபன்னியாக கேர்ள் டாக் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒரு பாடலில் அந்த வரிகளில் கொடுத்துருப்பாங்க. கண்ணதாசன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. MS விஸ்வநாதன் அவர்களோட இசையில் பி சுஷிலா, எல்ஆர் ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஆணிமுத்து வாங்கி வந்தேன் அவனி வீதியிலே அப்படின்னு தொடங்குற இந்த பாடல். ஸோ ஒரு பிளேஃபுல்லாக, அதாவது வந்து கிண்டல் பண்ணிட்டு கேர்ள்ஸ் வந்து பேசிக்கும் போது, ஆல்வேஸ் கேர்ள்ஸ் டாக் வந்து எப்போதுமே வந்து பாசிட்டிவாக இருக்க தெரியுமா, கொஞ்சம் அப்படியே ஃபைட்டு, சந்தேகம், ஏன் நீ பண்ணியா நான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எமோஷன்ஸும் மிக்ஸ்டாக இருக்கும். அண்ட் கடைசியில் இந்த சாங் இப்படி பிளேஃபுல்லாக ஸ்டார்ட் ஆனாலும், ஒரு குடும்பத்துக்கு பெண்கள் ஒரு குடும்பத்தை வந்து எப்படி அழகாக கொண்டு போகணும் அப்படின்றத கடைசியில் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் முழுசாக கேளுங்கள்.

ஆல்ரைட், ஓல்டு மெமரிஸை வந்து நினைவுபடுத்துகிற வகையாக நம்ம அழகான பழைய பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்துலேருந்து. எஸ், குழந்தையும் தெய்வமும் திரைப்படம் அப்படின்னோடனே குழந்தையை பற்றின அந்த பாடல் தான் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படி தான் வந்து தீம் வச்சு ஒவ்வொரு பாடலாக வந்து செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த பாடலே எழுதியிருக்கிறவங்க கண்ணதாசன் அவர்கள், எம்எஸ் விசுவநாதனோட வரிகளில், பி சுஷிலாவோட குரலில் அழகான இந்த பாடல். ஒரு குழந்தைய ஏன் வந்து நம்ம தெய்வத்தோடு ஒப்பிடுறோம் அப்படின்றத அழகாக அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் கேளுங்கள்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: ஓகே, ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து தட்டி எழுப்புற மாதிரி பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை அதை அந்த பேஸ் பண்ணி வந்து ஒரு பாடலை வச்சு இந்த ஷோவை நிறைவு பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோட உயர்ந்த மனிதன் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல். இந்த படத்தோட பேரை சொன்னோன்னே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த 1 ஹவரும் இந்த ஞாபகம் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை போட்டு இந்த ஷோவை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை எல்லாரையும் வந்து நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. அண்ட் மறந்துடாதீங்க, இன்றைக்கி 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் பி அர்ச்சனா அவர்கள் வராங்க. ஸோ யோகாவின் சிறப்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட க்வெஷ்சன்ஸை வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ டு வைண்ட் அப், உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலேருந்து இந்த பாடலை பாடி இருக்கிறது டிஎம் சௌந்தரராஜன் அண்ட் மேஜர் சௌந்தரராஜன், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் இந்த பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட் அண்ட் ஹாப்பியாக இருங்க.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: ஆட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. நிலையத்தில் நேரம் 2:16:18. தொடர்வது ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். ரொம்ப அழகழகான மனசுக்கு இதமான பாடல்களை தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: இரவெல்லாம் தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்களா? என்னைக்கோ நடந்த விஷயங்களை நினைச்சு இன்னும் மன அழுத்தத்துல இருக்கீங்களா? எந்த வேலையை செய்யும் போதும் நெஞ்சமெல்லாம்

0: எல்லாம் படபடப்பா இருக்கா? ஞாபக மறதி அதிகமாயிட்டே இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா? அப்போ தினமும் பண்ணுங்க யோகா. யோகா மூலமா முதுகுவலி, தசைப்பிடிப்பு, உடல் பருமன் எல்லாத்தையும் சரி செஞ்சு ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனதையும் பெற முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் சக்திவேல் திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியுள்ள பாடல், காமகோட்டியான் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

0: உலக யோகா தினம் இன்று ஜூன் 21 உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசின் முயற்சியால் 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் 177 நாடுகளின் ஒருமித்த ஆதரவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தினம் நமது பழங்கால பாரம்பரியத்தின் உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதிபலிக்கிறது. யோகா என்பது இந்தியாவின் பண்டைய பாரம்பரியம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே யோக கலை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டைய வேத காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் யோகத்தை வளர்த்தனர். பதஞ்சலி முனிவர் கிமு 2 எழுதிய யோக சூத்திரங்கள் யோகாவின் அடிப்படை நூலாகும். இதில் 8 அங்கங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகரம், தாரணை, தியானம், சமாதி. யோகாவை பற்றிய குறிப்புகள் பகவத்கீதையிலும் இன்னும் பிற இதிகாச நூல்களிலும் யோகத்தை பற்றிய ஆழமான குறிப்புகள் உள்ளன. யோகாவை உலகிற்கு கொண்டு சென்ற பெருமை இந்தியாவிற்கே உரியது. 19 சுவாமி விவேகானந்தர் 1893 சிக்காகோ உலக மத மாநாட்டில் யோகாவை அறிமுகப்படுத்தினார். இன்று உலகின் பல நாடுகளில் யோகா பள்ளிகளில் உள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் 2014 ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலகம் முழுவதும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், வயதான காலத்திலும் ஆரோக்கியமான வாழ்வு. தினசரி யோகா பயிற்சி செய்பவர்களுக்கு பல அற்புத பலன்கள் உண்டு. உடல் நலத்தை மேம்படுத்தி நோய்களை தடுக்க உதவுகிறது. மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை ஆகியவற்றை போக்கி மனதிற்கு அமைதியை தருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஆயுளை நீட்டிக்கிறது. வீட்டில் இருந்தபடியே எளிமையான யோகா செய்யலாம். சூரிய நமஸ்காரம், தாடாசனம், பத்மாசனம் போன்ற எளிய ஆசனங்கள் போதும். காலையில் வெறும் வயிற்றில் 20-30 பயிற்சி செய்தால் போதும். சுவாசத்துடன் இணைத்து செய்ய வேண்டியது முக்கியம். தியானம் மூலம் மனதையும் ஒருமுகப்படுத்தலாம். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தால்தான் வாழ்க்கை முழுமையடையும். இன்று முதல் யோகாவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குவோம். யோகா என்பது இந்தியா உலகிற்கு அளித்த அரிய பரிசு. நாம் அனைவரும் யோகாவை நமது அன்றாட வாழ்வில் இணைத்துக்கொண்டு உடல்நலத்துடன் மன அமைதியுடன் வாழ்வோம். இந்திய பாரம்பரியத்தை பெருமையுடன் போற்றுவோம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் 2:31, 35 நொடிகள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: என்ன காவியா, என்ன ஒரே யோசனையா இருக்க?
1: அதுவா ஆனந்த், மனசே சரியில்லை, உடம்பு வேற அடிக்கடி சோர்வா இருக்கு, தூக்கமும் வர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்?
0: இருக்க.
1: என்னது?
0: யோகா.
1: காமெடி பண்ற, எங்க சொல்லு. மன அழுத்தத்துக்கு
0: பாலாசனம்,
1: மன கவலைனா
0: சுகாசனம்,
1: உடல் எடைய குறைக்கணும்னா
0: புஜங்காசனம்,
1: முதுகு வலிக்கு
0: சேது பந்தாசனம்,
1: செரிமான பிரச்சனைக்கு
0: வஜ்ராசனம்,
1: தூக்கமின்மைக்கு
0: விபரீத கரணி,
1: உடல் மன ஆரோக்கியத்திற்கு
0: சூரிய நமஸ்காரம்.
1: தெய்வமே, என் அறிவு கண்ண திறந்துட்டீங்க.
0: கண்கள் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்வின் சமநிலை எல்லாமே இயல்பா இருக்கணும்னா தினமும் ஒரு சில நிமிடங்கள் வந்து யோகாவிற்காக ஒதுக்குங்கள்.
1: அக்கறையோட சொல்லிக் கொள்வது உங்கள் FM Rainbow 101.4.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருத்தம்மா திரைப்படத்திற்காக மின்மினி மற்றும் ஷாகுல் ஹமீத் இணைந்து பாடியுள்ள பாடல் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1444 மற்றும் www.teli-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: நிலத்தல் நேரம் 2:43 50 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடர்வது காதலன் திரைப்படத்திற்காக மனு மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெரிய மருது திரைப்படத்திற்காக மனு மற்றும் சித்ரா இணைந்து பாடியுள்ள பாடல் புலமைப்பித்தனின் வரிகளில் இளையராஜாவின் இசையல்

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைவு பாடலாக அமைதி படை திரைப்படத்திற்காக மனு மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியுள்ள பாடல் இளையராஜாவின் இசையல். இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தவிக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவிகவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் தங்கப்பதக்கத்தையும் நவீன்

சிவக்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. அதிவிரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்தி

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 3:03 25 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில நேயர்கள் இணைவது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். இன்னைக்கு 21 உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு அளிக்கக்கூடிய அற்புதமான கலை தான் யோகா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யோகாவினால் என்னெல்லாம் பயன்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்காக நோயியல் துறை உதவி பேராசிரியராக இருக்க டாக்டர் பி அர்ச்சனா அவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: எப்படி இருக்கீங்க டாக்டர்?
2: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு எங்கள் நேயர்களுக்காக, எங்களுக்காக, எங்கள் கூட நீங்கள் இணைஞ்சிருக்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங்.
2: தேங்க்யூ ஸோ மச்மா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ஸோ டாக்டர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்காங்க நேயர்கள். நீங்களுமே வந்து உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஸோ நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2986-00-38 அல்லது 2952-05-54. சென்னை தவிர வெளியிலேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா 044 இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்குவோம். எண்கள் மீண்டும் ஒரு முறை 2986-00-38 அல்லது 2952-05-54. ஸோ நேயர்கள் வர்றதுக்குள்ள எனக்கு முதல்ல ஒரு விஷயம், யோகா தினத்தின் முக்கியத்துவம் என்ன? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அஸ் எ டாக்டரா நீங்க என்ன சொல்வீங்க?
2: எஸ், ரொம்ப பெருமையா இருக்கு தட் June 21 நாங்கள் எவ்ரி இயர் யோகா டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இது நம்ம இந்தியா இனிஷியேட் பண்ண ஒரு ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ நம்ம யுனைடெட் நேஷன்ஸ்க்கு சொல்லி 2014 யுனைடெட் நேஷன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த நாள் யோகா தினத்துக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா இந்த June 21 அந்த நாள்லேயும் தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த லாங்கெஸ்ட் டே ஆஃப் த இயர். ஸோ இந்த இயரில் லாங்கெஸ்ட் டே. ஸோ இந்த பயிற்சிக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கலாம், வேறு ரீசன்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வருஷத்து தீம் என்னென்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வயசாக ஆக இன்னும் நம்ம ஆரோக்கியமாக வயசா ஆகிறதுக்கு தான் இந்த இந்த வருஷத்துக்கு அந்த தீம் வச்சுருக்காங்க.
1: தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை முறையில் யோகா, நம்ம நேயர் ஒருத்தங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள அட்டன் பண்ணலான்னு நினைக்கிறேன். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய சந்தேகம் இல்லை உங்களுடைய கேள்வி என்னங்கிறத கேளுங்க. சரி சார், இப்போ கிடைச்சிருக்கும் போது யோகா தினத்தை ஒட்டி நம்ம டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யோகா தினத்துக்காக ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு வாழ்க்கை முறையில் யோகாவின் அவசியம் என்ன?
2: எஸ், யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகானா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா யோகானா தலைகீழே நிற்கிறது, ரொம்ப குனியறது, ட்விஸ்ட் பண்ணுறது, ஆசனங்கள் தான் யோகா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம யோகாவில் 8 அங்கங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, தியானா, பிரத்யாகாரா, சமாதி,

0: அப்படின்னு எட்டு அங்கங்கள் இருக்கு. அதில் ஒரு அங்கம் தான் ஆசனா. பட் பிராணாயாமா, தியானம் எல்லாமே இருக்குது யோகாவில். ஸோ யோகா ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா, இது உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் இணைப்பு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்தானா ஒரு சமநிலை கொண்டு வருது தான் யோகா.
1: ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறீங்க டாக்டர். ஸோ இன்றைக்கி தேதியில் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது ஆப்வியஸ்லி இது எல்லாத்தையும் சமநிலைக்கு கொண்டு வரத்துக்கு யோகா ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேங்க. சரி, அடுத்த நேர் எடுப்போம். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கங்கம்மா.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
2: பெரம்பலூர் மாவட்டம் இழுப்புக்குடி கண்ணன் பேசுகிறேங்கம்மா.
1: கண்ணன் சார், சொல்லுங்கள் சார், உங்களுக்கு யோகா தினத்தை ஒட்டி டாக்டர்கிட்ட என்ன கேட்கணும் நீங்கள் கேளுங்க.
2: டாக்டர் இது ஓடிக்கிட்டு இருக்கீங்களாம்மா?
1: ஆமாம் ஆமாம்.
2: வந்துங்கம்மா, இது மூச்சு பயிற்சிங்கிறாங்களே, அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்களா?
0: வணக்கம் சார். ஸோ நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. மூச்சு பயிற்சினா என்னன்னு கேட்டிருக்கீங்க. மூச்சு பயிற்சினா பிராணாயாமான்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, மூச்சு மூலியமா நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸசைசஸ்லாம் பண்ணுவோம், பயிற்சி பண்ணுவோம். அதில் நிறைய விதமாக இருக்குது மூச்சு பயிற்சியிலேயே. பஸ்திரிக்கா, பிரம்மரி, நம்ம நாடி சோதனா பிராணாயாமா, அது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. கிரியாஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அது கரெக்டாக கற்றுண்டானா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மனசு அமைதிப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஆனால் அது நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும். அது தொடர்ந்து பண்ணீங்கன்னா உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்.
1: நன்றி நன்றி சார், நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒரு பாட்டு கேட்டுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ பூவே உனக்காக திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கக்கூடிய பாடல் பழனி பாரதியின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையல்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான். நம்ம கூட நோயியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி அர்ச்சனா இணைஞ்சிருக்காங்க. ஸோ நேர்கள், யோகா தினத்தை முன்னிட்டு யோகா சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2998600038 அல்லது 2952055554 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ டாக்டர், எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, யோகா உடற்பயிற்சி ரெண்டுத்துக்கும் என்ன வந்து வித்தியாசம்னு நினைக்கிறேங்க?
1: ஆமாம், இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. உடற்பயிற்சி எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறதுனால உடம்பு நல்லாயிருக்கும், ஃபிட்டாக வச்சுக்கலாம், நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆனால் யோகா பண்ணுறதுனால உடம்பு மட்டும் இல்லை, நம்ம உடல், மனம், நம்ம ஆத்மா எல்லாமே நம்ம அதை ஆரோக்கியமாக அமைதியாக சமநிலையத்தில் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யோகா பண்ணுறதுனால உடம்பு நல்லாயிருக்கும், நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேலன்ஸ், நம்ம சமநிலை இருக்கிறதுக்கு அது நம்ம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது நம்ம மூச்சை ரெகுலேட் பண்ணும், நம்ம பிரெத்து, ப்ரீதிங் பேட்டர்ன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உணர்ச்சிகள், நம்ம இமோஷன்ஸ்க்கும் மூச்சுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் இருக்குது. நம்மளுக்கு கோவம் வந்தால் மூச்சு எப்படி இருக்குது, நீங்களே கவனிச்சிருப்பீங்க. கோவம் வந்தால் ஒரு
0: வேகமாக
1: இருக்குது இல்லையா? அதே நம்ம ரொம்ப ஆனந்தமாக அமைதியாக இருந்தால் மூச்சு எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக, லாங்காக, சட்டலாக, டீப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மூச்சுக்கும் நம்ம இமோஷன்ஸ்க்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ நம்ம உணர்ச்சிகளை நம்ம மூச்சு மூலமாக அதை மேனேஜ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோன்னா நம்ம மனசும் அமைதியாகும், நம்ம ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம், அண்ட் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ பாடி, பிரெத், மைண்ட், இமோஷன், இது எல்லாமே ஒரே சமநிலை கொண்டு வருது தான் யோகா. இது வெறும் ஒரு எக்ஸசைஸ் இஸ் நல்லது, நம்ம எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுறோம். பட் இதில் நம்மளுக்கு நிறைய மல்டிப்புள் லெவல்ஸில் பெனிஃபிட் இருக்கும், பாடி, பிரெத், மைண்ட். அப்போ நம்ம எல்லார்கிட்டையும் எப்படி பழகிறோமோ அதெல்லாம் குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம வாழ்க்கையோட குவாலிட்டியே இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? இல்லைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு வீட்டில் ஒத்தர் கோபமாக இருந்தால் அந்த வீடே எப்படி இருக்கும், அது மாறிடும் இல்லையா? யாராவது ஒத்தர் கோபமாக இருந்தாலே அது எல்லாருக்கும் வந்துடும். ஸோ நம்ம மனசுக்கோசரம், நம்ம

0: இயற்கைக்கோசரம் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரோட சந்தோஷக்கோசரம் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் நம்ம யோகா பண்ணணும். நம்ம மனசு தியானம் பண்ணி இந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக வச்சோம்னா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்ம குடும்பமே ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம சொசைட்டி ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம உலகமே ஹாப்பியாக இருக்கலாம். சி இத்தனை நம்ம இந்த காலம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு, இதுவே கொஞ்சம் ஒரு 2-3 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோட அர்த்தமே தெரியல. ஆனால் இப்போ இந்த காலம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள்னால ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம ஸ்கூலு காலேஜ்லேருந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போகணும். நாம்லாம் படிக்கிறச்ச யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததில்லை. இப்போ கோவம் வந்தால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஜெலசி வந்தால் ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது நம்ம ஸ்கூல் காலேஜ்லேருந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தானா அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாக அவங்க கொண்டு போகலாம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். ஒரு நேர் ஒருத்தங்க லைனில் வராங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. ஹலோ சார், டாக்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஸோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு டாக்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நோயியல் துறையின் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய டாக்டர் பி அர்ச்சனா இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட யோகா சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா நேயர்கள் கேட்கலாம். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ டாக்டர். அம்மா.
1: ஆமா சார், டாக்டர் இணைஞ்சிருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க.
2: அம்மா, யோகா எப்படி பண்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. எனக்கு வயசு 71, அது எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், வாக்கிங் போறேன், பட் யோகான்றது என்னன்னே புரியலம்மா எனக்கு.
0: நமஸ்தே சார், வணக்கம். யோகா வந்து நம்ம இது ஒரு பயிற்சி எப்படின்னா, இது நீங்கள் சின்ன குழந்தைகள் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில், அவங்க சின்ன வயசுலேருந்தே நேச்சுரலாகவே யோகா பண்ணுவாங்க. தலைகீழ குனிஞ்சு பார்ப்பாங்க, சைடில் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யோகா வந்தது ஒரு நேச்சுரலான இயற்கையிலேருந்து கொடுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அண்ட் இது யார் வேணாலும் செய்யலாம். 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுண்டு நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துட்டு நம்ம உடம்ப கவனிச்சுட்டு நம்ம அந்தந்த லெவலுக்கு நம்ம பண்ணால் அது ரொம்ப அது நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். இது நீங்கள் கற்றுக்கணும்னா நீங்கள் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் இன்னும் யோகா கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த காலத்தில் ஒரு குரு கிடச்சி அது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ தெருவுக்கு யோகா சென்டர்ஸ் திறந்துருக்காங்க. இல்லை நீங்கள் வெளியே போக முடியலையா, சரி நீங்கள் யூடியூப் போட்டீங்கனாலே சிம்பிள் யோகா எனக்கு ஏதாவது கொடுங்க வீடியோஸ் பார்த்தீங்களாரு, அது கண்டிப்பாக இருக்கும். பட் நீங்கள் பெட்டர் ஒரு சென்டர் பக்கத்தில் ஒரு சென்டர் போய் அது கரெக்டாக கற்றுந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆயுஷ்லேருந்தே ஒரு காமன் யோகா ப்ரோட்டோக்கால் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா உலகம் ஃபுல்லாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியாலேயும் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பயிற்சி. அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நிந்துண்டு பண்ணணும், அப்புறம் உட்காந்துண்டு பண்ணணும். ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பாக ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பயிற்சி அவங்க அழகாக ஒரு டாக்குமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீச்சர்கிட்ட போய் கற்றுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம், தலைகீழ நிற்கணும், ரொம்ப குனியணும் அப்படிலாம் நினச்சிக்காதேங்க. ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு சந்தோஷமாக பண்ணுற ஒரு பயிற்சி. பட் இதில் அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்துலேருந்து சுவாச ஆரோக்கியம், நம்ம இம்யூனிட்டி சொல்கிறோம் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆகும், நம்ம பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், சுகர் கண்ட்ரோல் வரும். ஸோ இது மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நம்ம கரெக்டாக நம்ம கற்றுண்டோம்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் பக்கத்தில் ஒரு யோகா சென்டருக்கு போயும் கற்றுக்கலாம்.
1: சூப்பராக சொன்னீங்க டாக்டர். மற்றும் ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. ஸோ

0: இப்போது நீங்கள் சொன்னே இல்லையா டாக்டர், இந்த மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து யோகாவை கற்றுக்கலாம், ரொம்ப சிம்பிள் சிம்பிள் விஷயங்கள் தான் அப்படின்னா, அப்போ இந்த சிம்பிள் சிம்பிள் விஷயங்கள், இந்த ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் என்ன மாதிரியான நோய்களை கட்டுப்படுத்தும், இல்லை என்ன மாதிரியான நோய்களை தடுக்க உதவும், பட் அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஏன்னா ஒரு நேயர் வராங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: நான் கோயம்புத்தூர்ல இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களை டாக்டர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க, உங்களுடைய என்ன கேள்வியோ கேளுங்க
1: மேடம். ஆன்சைட்டி வந்து யோகா பண்றது மூலமா எப்படி கம்மியாகுது, டிப்ரெஷன் எப்படி கம்மியாகுது, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேடம்?
2: எஸ் சார், ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க சார். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, கரோனாக்கு அப்புறம் அடுத்த பேண்டமிக் மனநிலை பிரச்சனைகள் தான். ஸோ இது எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். இப்போ நிறைய ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிறோம் இல்லையா. இத்தனை மருத்துவமனை இருக்குது, ஆனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சூசைட் எல்லாமே அதிகமாகிறது இல்லையா. ஸோ இது எப்படி நம்ம ரூட் காஸ், அது எப்படி வருது அண்ட் அது வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வந்ததுக்கப்புறம் டிப்ரெஷன் வந்தான்னா கண்டிப்பாக போய் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனால் ட்ரீட்மெண்ட்டோடு நம்ம சேர்ந்து யோகா, தியானம், அந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணானா கண்டிப்பாக அந்த சிம்டம்ஸ்லாம் ஒரு பேலன்ஸ், ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டு அதை ரிவர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஆமாம், இந்தங்காலும் ஆங்ஸைட்டி, பேனிக் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு நிறைய வசதி எல்லாம் இருக்குது, ஆனாலும் நம்ம இந்த ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ், நம்ம தியானம் அதெல்லாம் பண்ணுறதுனால இது நம்ம பேலன்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். இதோட மோர் இம்பார்ட்டண்ட், நம்ம லைஃப் ஸ்டைலும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம ஃபுட்டை, நம்ம உணர்வுகளை நம்ம கரெக்டாக சேர்த்து எடுத்துக்கணும். நம்ம தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவர் ஸ்லீப் குவாலிட்டியும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம யோகா இந்த இதில் நம்ம ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்லீப் டிஸார்டர்னு ஒரு பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள் சொல்லி கொடுத்து மூச்சு பயிற்சி மூலமாக அது கண்டிப்பாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இப்போது நான் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கே இன்றைக்கி ஆங்ஸைட்டி வருதுன்னா கண்டிப்பாக இது பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பட் அடுத்த ஆங்ஸைட்டி பேனிக் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அண்ட் இது ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுக்க வேண்டாம், ஐயோ 1 hour 2 hour பண்ணோம் அப்படிலாம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் டெய்லி நம்மளுக்காக ஒதுக்கணும். எப்படி நம்ம டெய்லி பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம் இல்லையா, டெய்லி நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், அதுக்கெலாம் டைம் வச்சுருக்கோம், ஒரு பிக்சர் பார்க்குறதுக்கு டைம் வச்சுருக்கோம். ஆனால் இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு முக்கியமானது இல்லையா. நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் டைம் வச்சோன்னா இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஸ், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அண்ட் இது சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. மெனி டீகேட்ஸ் பிஃபோர் இவ்வளோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை, ஆனால் இப்போது நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, ரிசர்ச் ஸ்டடீஸில் காமிச்சிருக்காங்க. இது மாதிரி யோகா, தியானம், பிராணயாமா, ஆசனாஸ்லாம் பண்ணுறதுனால இன்டென்சிட்டி ஆஃப் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் கம்மியாயிருக்கு அண்ட் நிறைய பேருக்கு அது ரிவர்ஸும் ஆயிருக்கு. ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதுவும் சேர்ந்து நான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு க்யூர் இருக்குது.
0: அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க டாக்டர். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
3: ஆ, மதியம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: ராயப்பேட்டை வெங்கட் பேசுறேன் மேடம். குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன்.
0: குட் ஆஃப்டர்நூன். நீங்க உங்களோட ரேடியோ வால்யூம் முதல்ல கம்மி பண்ணிடுங்களேன் சார். எக்கோ
3: வால்யூம் மேடம், ஐ அம் அவுட்சைட்.
0: ஓகே, கரெக்ட். ஓகே ஓகே சார், ஏதோ ஒரு எக்கோ அடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால சொன்னேன். எஸ், உங்களோட கேள்வியை கேளுங்க, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க.
3: மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
2: குட் ஆஃப்டர்நூன் சார்.
3: மேடம், இப்போ இந்த பீத்திங், ஆஸ்மா அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த மூச்சு பயிற்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க, ரிடியூஸ் ஆகும், நீங்கள் நல்லா ப்ரீத் பண்ணி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு.
2: எஸ் சார்.
3: அதனோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், எவ்வளோ நாளைக்கு பண்ணணும், டில் நமக்கு க்யூர் ஆகிற வரைக்குமா அப்படின்றதெல்லாம், அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் மெயினாக யோகாவில் வந்து அந்த மெயினாக மூச்சு பயிற்சியில் இந்த பீத்திங் வருது, ஆஸ்மா, பீசிங், இந்த ஒபிசிட்டி அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் மட்டும் சொல்லுங்கள் மேடம், நான் கேட்டுக்கேன்.
2: ஷுவர் சார், இட்ஸ் ஆல்சோ ரொம்ப முக்கியமான கேள்விகள். வீசிங், ஆஸ்த்மா இதெல்லாம் கண்டிப்பாக இப்போது ஒரு பெரிய

0: பிரச்சனை வந்திருக்கு அண்ட் இட் இஸ் ஆன் த ரைஸ். அண்ட் இதில் சம் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆசனாஸ் பண்ணணும். சில ஆசனாஸ்லாம் இந்த இட் வில் எக்ஸ்பேண்ட் த செஸ்ட், அந்த செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆசனாஸ்லாம் இருக்குது. அது பண்ணுறதுனால இன்னும் நம்ம லாட் ஆஃப் லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நம்ம டீப் ப்ரீதிங் பிராணாயமாலாம் பண்ணுறதுனால நம்ம மூணு லங்ஸோட மூணு லோப் இருக்குது, அது எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நிறைய தீர்க்கமான மூச்சை எடுத்துருந்தானா அஃப்கோர்ஸ் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அண்ட் வராமல் தடுக்கலாம். பட் அதுக்கு ஒரு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸ்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு 3 to 6 months அட்லீஸ்ட் மினிமம் பண்ணானா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். பட் டெஃபினெட்லி வி ஹாவ் சீன், எங்கள் ஒரு ஸ்டடியில் நாங்கள் பார்த்துருக்கோம், நம்ம லங் கெப்பாசிட்டி அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அவங்கள இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆஸ்துமா வீசிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பட் அதோட நம்ம ஆசனாஸ் பிராணாயமா தியானம் டெய்லி ஒரு 45 minutes to 1 hour கரெக்டாக ஒரு டீச்சர்கிட்டேருந்து கற்றுண்டு பண்ணிங்கன்னா அதோட இன்டென்சிட்டி கம்மியாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே சின்ன வயசில் அப்பப்போ வீசிங் வரும், இது மாதிரி வரும். அப்புறம் நான் இதில் இந்த டெக்னிக்ஸ்லாம் கற்றுண்டே நான் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஸ்போர்ட்ஸும் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோகாவும் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி இந்த கிரியா பிராணாயமா பஸ்திரிக்காலாம் பண்ணுறதுலேருந்து இப்போ எனக்கு ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணோம், அதோட இந்த பயிற்சிகள் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் இருக்குது. யூ கேன் ரெடியூஸ் த ஃப்ரீக்வன்சி அண்ட் யூ கேன் ரிவர்ஸ் ஆல்சோ த கண்டிஷன்.
1: தேங்க்யூ டாக்டர். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், பொன்னேரி ஜெகன்டைல இருந்து கலில் அமர் பேசுறேன்.
1: கலில்
2: கிட்ட பேசலாங்களா?
1: எஸ் எஸ் டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, கேளுங்க.
2: டாக்டர் வணக்கம். டாக்டர்
0: வணக்கம் சார்.
2: டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா உட்காந்து தச்சுட்டே இருக்கும், ஸ்பைனல் கார்டு வந்து அப்பப்போ வலி வந்துருது, நீங்க வேலை செய்யறதுனால இதுக்கு என்னென்ன யோகாசனம் என்னென்ன முத்திரைகள் செஞ்சா சரியாகும் அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: எஸ் சார், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஸ்பைன் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிக்கோங்க, அந்த வலி கம்மி ஆகட்டும். அவங்க ஓகேன்னு சொல்லி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேக் ஸ்ட்ரென்தனிங் யோகா அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணலாம். பட் இனிஷியலாக ரொம்ப குனிஞ்சு பண்ணுற யோகா அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சிம்பிளான யோகாஸ் ஆசனாஸ்லாம் இருக்குது. அதே நான் சொன்ன மாதிரி ஒரு காமன் யோகா ப்ரோட்டோக்கால்னு கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆயுஷ்லேருந்து. நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த ட்விஸ்டிங் ஸ்ட்ரெச்சிங் அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் மேனேஜ் த கண்டிஷன். பட் அஃப்கோர்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் செய்யலாம். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலுக்கு போகல, ஏன்னா நிறைய ஆசனங்கள் இருக்குது. பட் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டும் ஒரு வாட்டி பாருங்கள் அண்ட் உங்கள் டாக்டர் ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம்.
2: வெரி குட் டாக்டர், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ சார்.
1: மற்றும் ஒரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம், யோகா தின நல்வாழ்த்துக்கள்.
1: நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சார். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: தாம்பரம் ராஜசேகர்.
1: ராஜசேகர் சார் சொல்லுங்க, உங்களோட கேள்வி டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க.
3: குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
0: குட் ஆஃப்டர்நூன் சார்.
3: அதாவது யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி காபி குடிக்கலாமா, அதே யோகா பண்ணிட்ட பிறகு தண்ணி குடிக்கலாமா, இந்த ரெண்டு தான் டவுட்.
0: சி, காப்பி குடிக்கிறது இல்லையா அது உங்கள் இஷ்டம். ஆனால் நாங்கள் யோகா பண்ணணும்னா அட்லீஸ்ட் வீசே ஒரு 1.5 மணி நேரம் அதுக்கு முன்னாடி இன்னும் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் காஃபிலாம் குடிச்சிங்கன்னா சார் ஹார்ட் ரேட் அதிகமாகும், பிபி அதிகமாகும், அதெல்லாம் வரும். ஆனால் நம்ம யோகா பண்ணுறதுனால நம்ம ஆப்போசிட் பண்ணுறோம், ஹார்ட் ரேட் கம்மி பண்ணுறோம், பிபியை கம்மி பண்ணுறோம், இன்னும் ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு மாதிரி ஆப்போசிட் ஆகிடும். ஸோ நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, நம்ம காலையில் ஏந்த உடனே நம்மளுக்கு சில பேருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் தள்ளி நம்ம யோகா செஞ்சுட்டு நம்ம காஃபி இல்லை டீயை குடித்தா அது பெட்டர். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த பெனிஃபிட் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் காஃபி குடிக்கிறதுலாம் ஒரு கொஞ்சம் ஒரு நிறைய கப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ கொஞ்சம் வெறும் வயிற்றில் நம்ம யோகா பண்ணால் ஓகே. நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், காலையில் மட்டும் பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் பண்ணணும் அப்படி இல்லை. உங்கள் ரொட்டீனை பொறுத்து நீங்கள் மார்னிங் மத்தியானம் ஈவினிங் பண்ணலாம்.

0: ஆனா ஒரு ரொம்ப ஹெவியா சாப்பிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2.5-3 hours கேப் விடணும். லைட்டா ஏதாவது சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 hours கேப் விடணும். அப்போதான் அதோட உங்களுக்கு பெனிஃபிட்டே நல்லா உங்களுக்கு வரும், உங்களுக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ யோகா பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் தண்ணி குடிக்கலாம், சிப்ஸ் ஆஃப் தண்ணி குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிச்சிட்டு யோகா பண்ணீங்கன்னா திருப்பி அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. லைட் சிப்ஸ் ஆஃப் தண்ணி குடிச்சிட்டு மார்னிங்கே யோகா செஞ்சீங்கன்னா உங்கள் நாள் சூப்பராக போகும்.
1: ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டாக்டர் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். 12B திரைப்படத்திற்காக மகாலட்சுமி ஐயர் மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், ஹரிஷ் ஜெயராஜன் இசையில் வர்முத்துவின் வரிகளில்.

0: 3:39 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில் எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் இணைந்திருப்பது ஹலோ டாக்டர் நகர்ஷி. ஹலோ டாக்டர் நகர்ஷியில் இன்னைக்கு நோயியல் துறையின் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் பி அர்ச்சனா நம்மோட இணைஞ்சிருக்காங்க. இவங்க யோகா ஆசிரியரும் கூட. ஸோ யோகாவினால் என்னெல்லாம் பயன்கள் அப்படிங்கிறது தான் டாக்டர் ரொம்ப அழகாக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நேயர் நம்ம லைனில் இருக்காங்க டாக்டர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். சரி டாக்டர், எனக்கு அடுத்து ஒரு கேள்வி. இப்போ மன அழுத்தத்தை குறைக்க யோகா எப்படி உதவும் அப்படின்னு போன நேயர் கேட்டிருந்தாங்க. வேறு இந்தந்த நோய்க்கு இந்தந்த யோகா இந்தந்த ஆசனம் பண்ணால் அது வந்து அந்த கண்ட்ரோல் ஆகும், அந்த டிசீஸ் கொஞ்சம் க்யூர் ஆகும், அந்த மாதிரியா ஏதாவது இருக்கா?
1: கண்டிப்பாகம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், பிபி, ஹை பிபி எடுத்திங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி பயிற்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரம்மரி பிராணாயமா, தியானம், இது மாதிரி சில பயிற்சிகள் இருக்குது. லேடிஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த பிசிஓடி பிரச்சனைகள் வருது, இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள் வருது, இல்லை அந்த பீரியட்ஸ் டைமில் வலி வருது. ஸோ அது மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம யோகாவில் அந்த பத்தகோணாசன் அது மாதிரிலாம் ஆசனாஸ் இருக்குது. சுகர் சக்கரவியாதி வரவங்களுக்கு நம்ம குனிஞ்சு பாதஹஸ்தாசன் இல்லை ட்விஸ்டிங் வக்ராசன் அது மாதிரி பண்ணோன்னா அது நல்லது. ஸோ அந்தந்த ஆசனத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யோகா தெரப்பின்னே வந்திருக்கு. ஸோ அந்தந்த டிசீஸுக்கு அந்த யோகா தெரப்பி கொடுத்தா அது இன்னும் நம்ம கண்ட்ரோலில் வச்சு அந்த நோயை அதை ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்குது அண்ட் அதை பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். அதை அது பண்ண அஃப்கோர்ஸ் அந்த எஃபெக்ட்ஸ் பார்க்குறதுக்கு வி நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம், டெய்லி அந்த டைம் பண்ணி ரெகுலராக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தைராய்டு ஹைப்போதைராய்டிசம்க்கு சில பயிற்சிகள் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு டிசீஸுக்கும் ஒரு ஒரு க்யூர் இருக்குது யோகா மூலமாக. அஃப்கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், மெடிசன்லாம் நிறுத்தக்கூடாது. ப்ளஸ் யோகா அதோடு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணனா கண்டிப்பாக நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம்.
0: சூப்பர் டாக்டர். ஸோ அடுத்து ஒரு நேர் வராங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
2: காமாட்சி பேசுறேன்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: காமாட்சி பேசுறேன், சென்னையில இருந்து.
0: காமாட்சி, சொல்லு. சூப்பர்.
2: ஒண்ணு, நான் பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க இந்த யோகா பண்ணோம் அந்த மாதிரி எது இருக்கா, இல்ல எதுனால பண்ணலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு சில யோகாஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா?
1: ஸோ

0: உங்கள் எக்ஸாக்ட் ஹெல்த் கண்டிஷன் எனக்கு தெரியாதுமா. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல உணர்வுகள் எடுத்துக்கணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்களா, கரெக்டாக ஹெல்த்தியாக எடுத்துக்கிறீங்களா அது செக் பண்ணிக்கோங்க. உங்கள் தூக்கம் எப்படி இருக்குது, டு யூ ஹாவ் குட் ஸ்லீப், நல்லா தூங்குறீங்களா அது பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது, நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுக்கிறீங்களா, அது எப்படி நீங்கள் மேனேஜ் சமாளிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோடு கண்டிப்பாக ஆசனங்கள்லாம் பண்ணலாம். இப்போது நிறைய இது மாதிரி சூரிய நமஸ்கார், பத்மசாதனா, நம்ம ஆயுஷோட ப்ரோட்டோக்கால், காமன் யோகா ப்ரோட்டோக்காலில் நிறைய ஆசனங்கள் இருக்குது. அதில் இது பண்ணக்கூடாது, அது அப்படி ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஹெல்த்தை பொறுத்து அசஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். பட் ஒரு ஜென்ரலாக If you are not pregnant, you can do most of the asanas which is comfortable for you. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசனா பண்றச்சே ஒரு ஒரு வேதனை வருது, ஏதோ யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் அது மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இது பண்ணவே கூடாது பண்ணவே அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்கள் லெவலுக்கு நீ உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ, உங்கள் ஹெல்த்தை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் கண்டிப்பாக பண்ணுங்க, பிகாஸ் நாங்களும் பார்த்துருக்கோம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த இன்ஃபர்டிலிட்டி இந்த இஷ்யூஸ்க்கு நல்ல ஃபுட், ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் வயா யோகா, மெடிடேஷன், பிராணாயமா ஹேஸ் ரிசல்டட் இன் வெரி குட் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்கள் நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஏதானு அன்கம்ஃபர்டபுளாக இருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் கிட்டே கேட்டுட்டு நீங்கள் அது மாதிரி பயிற்சி செய்யலாம்.
1: தேங்க்யூம்மா.
2: ஸோ அடுத்து எனக்கு ஒரு டவுட் டாக்டர், இப்போது இந்தந்த டிசீஸ்க்கெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஸோ யோகானால் இப்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறேன், உடல் எடையை வந்து ரொம்ப பருமனாக இருக்கேன் நான் குறைக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு யோகா வந்து ஆப்டாக இருக்கும்? பட் அதுக்கு முன்னாடி ஒரு நேர் ஒருத்தங்க வராங்க லைனில். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ,
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம், அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்.
2: சுப்பிரமணியம் சார், எஸ் டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம்.
3: சார் பாட்டு ஓடிட்டு இருமா?
2: ஸோ எஸ் டாக்டர், இப்போ உடல் எடையை குறைப்பதற்கு என்ன மாதிரியான ஆசனங்கள் பண்ணணும், இதுக்கு வந்து ரொம்ப உடலை வருத்திக்கிட்ட நம்ம உணவு வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கணுமா, அது எப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆமாம்மா, இது அஃப்கோர்ஸ் உணர்வுகளும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பட் வைஸ் வர்சா இஸ் ட்ரூ. ரெகுலராக யோகா பண்ணுறவங்களுக்கு தன்னாலே கண்ட்ரோல் வந்துடும். ஏன்னா அவர் பாடி வில் பி டியூன்ட், நம்ம மனமும் அமைதியாக இருக்கும், நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ்லாம் கம்மியாயிடும், அது நேச்சுரலாகவே ஆகும். பட் நம்ம நல்லா யோகா செய்யணுன்னா நல்ல உணர்வுகளையும் சாப்பிடலாம். நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருப்பீங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யோகாவே பண்ண முடியாது, தூக்க தூக்கமாக வரும். ஸோ நம்ம லைட் ஸ்டமக், எப்போதும் நம்ம ஒரு லைட்டாக நம்ம சாப்பிடணும், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது மாதிரி சாப்பிட்டோன்னா நல்லா நம்ம குனிஞ்சு நல்ல யோகா பண்ணலாம், அதோட ரிசல்ட்ஸும் இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம யோகா தியானம் பிராணாயமெல்லாம் பண்ணுறச்சே நம்மளுக்கு ரொம்ப அந்த கிரேவிங், இது சாப்பிடணும் அது சாப்பிடணும், காரமாக இருக்கு, அதை அந்த ஆசைகளே போயிடும், ஒரு சம ரொம்ப ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஃபுட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட், அண்ட் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் கேட்ட கேள்வி, வில் இட் ஹெல்ப் இன் வெயிட் லாஸ், கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரிய நமஸ்கார் தொடர்ந்து ஃபியூ ரவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அது தானாகவே நம்ம வயிற்பகுதி எல்லாமே கம்மியாயிடும். ஸோ இட் இஸ் லைக் ஒன் யோகாவில் தான் கார்டியோ ஒர்க் அவுட்டும் இருக்குது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, எல்லாமே அந்த பிலாட்டஸ் எல்லாமே கலந்து தான் யோகா. இட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் பெனிஃபிட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ வெயிட் லாஸ் நீங்கள் அது மாதிரி இன்டென்ஸாக யோகா பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வெறும் பேலன்ஸ், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், இப்போது படிக்கிற பசங்களுக்கு அந்த மெமரி கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்காது, படிக்கிறச்ச மைண்ட் மனசு எங்கெல்லாமோ போகும். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் பிராணாயமாக இருக்குது, அதுக்கு உள்ள ஆசனங்கள் லைக் தாடாசனா, ஸோ அது விரக்ஷாசனா, ஆல் தட் வில் பிரிங் த கான்சன்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்டிவோ என்ன தேவையோ அது கண்டிப்பாக யோகாவில் ஒரு ஆன்சர் இருக்குது. அது தந்தாப்பில் நீங்கள் டெய்லர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
2: சூப்பர் சூப்பர் டாக்டர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் நான் அதை தான் வச்சிருந்தேன். ஐ மீன் இப்போது எல்லாரும் எல்லா யோகாசனமும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை

0: குழந்தைகள்னால் இது வரைக்கும் பண்ணலாம், பெரியவங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம், கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். அந்த ஏன்னா இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இவங்க இவங்க இதை இதை தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கா, இல்லை நம்ம வந்து யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கா?
1: ஸோ அஃப்கோர்ஸ் சில யோகாசனாஸ்க்கு ஒரு கான்ட்ராஇண்டிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஹை பிபி, ஹார்ட் பிரச்சனைகள் இருந்தானா நம்ம இந்த யோகாஸ்லாம் பண்ணக்கூடாது, இந்த பிராணாயமா ஃபாஸ்ட் ப்ரீதிங் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஜென்ரலாக உங்கள் ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக இருந்து எல்லாமே நோய் இல்லாமல் இருந்தானா நீங்கள் எல்லா யோகாசனாஸும் ட்ரை பண்ணலாம். பட் உங்கள் ஹெல்த்தை பொறுத்து, இப்போ சில பேருக்கு முதுகில் வலி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சயாட்டிக்கா, இல்லை கழுத்தில் வலி, எனி ப்ரொலாப்ஸ் தேர், அப்படி இருந்தானா சில ஆசனங்கள் பண்ணக்கூடாது, பெண்ட் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ அதுவுமே இருக்குது. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் ப்ரீதிங், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் கண்டிஷன்ஸ்னால் நாங்கள் சொல்லிடுவோம் முன்னாடியே, அந்த பயிற்சி சொல்லி கொடுக்கறச்சியே சொல்லிவிடுவோம், பாருங்கள் யாருக்காவது இப்படிலாம் இருந்தானா நீங்கள் இந்த பயிற்சி மட்டும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் சொல்லி, இப்போ ஹர்னியா இருக்கிறவங்க ரொம்ப அந்த வயிறு பகுதியில் ப்ரெஷர் கொடுக்காமல் பண்ணுற ஒரு பயிற்சிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நார்மலாக இருந்து உடலில் எதுவுமே பிரச்சனைகள் இல்லை, குழந்தைகள்லாம் எல்லாமே பண்ணலாம். இன்ஃபேக்ட் குழந்தைகள் நேச்சுரலாகவே யோகிஸ், அவங்க டெய்லி யோகா தான் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லை. பட் நம்ம உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தானா கண்டிப்பாக நம்ம அதை கவனித்து நம்மளுக்கு என்ன அக்செப்டபிளோ, எது கான்ட்ராஇண்டிகேஷன் இல்லையோ அது மட்டும் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்.
0: தேங்க்யூ டாக்டர். அடுத்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, யோகா செய்வதற்கான ஒரு சிறந்த நேரம் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க? அதே மாதிரி எப்பவும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வெறும் வயிற்றில் பண்ணுறது நல்லது, அது வெறும் வயிற்றுலன்னா அப்போ காலையில் மட்டும் தான் பண்ணினா தான் நல்லதா, அந்த ஒரு சின்ன டவுட்டா?
1: ஸோ யோகாக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், அது பண்ணினாலே ரொம்ப நல்லது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பண்ணோன்னா நம்ம இன்னும் மனசு எல்லாமே நல்லா காமாக இருக்கும், இன்னும் நல்லா பண்ணலாம். பட் அப்படி இல்லை, இப்போ ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் இப்போ நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஏன்னா எல்லாமே ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. எனி டைம் இஸ் குட் டைம், எல்லா நேரமும் நல்ல நேரம். ஸோ நீங்கள் லஞ்சுக்கு முன்னாடி பண்ணலாம், நீங்கள் உங்கள் டின்னருக்கு முன்னாடி பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி பண்ணலாம். அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் MNM, மெடிடேஷன் வித் மீல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நான் இது லஞ்சுக்கு முன்னாடி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டேக் பண்ணி வச்சானா நீங்கள் அதை பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்க. ஸோ அதை ஒரு ரொட்டீனாக ஆகிடும். பட் எல்லா நேரமும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நைட்டில் யோகா தியானம்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட் தூக்கமே வராது. ஸோ சாயங்காலம் எதர் அந்த மார்னிங் இல்லை ஈவினிங் இல்லை பிஃபோர் லஞ்சும் பண்ணலாம், எனி டைம் பண்ணலாம். ஆனால் ப்ளீஸ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி, நல்ல ஆரோக்கியம், மன சாந்தி, மன நிம்மதி வேணும்னா நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டானா நீங்கள் பண்ண தேவையில்லை.
0: அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.

0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் சுந்தரி பேசுறேன் மேம்.
0: சுந்தரி சொல்லுங்கப்பா, உங்களோட என்ன கேள்வியோ கேளுங்க, டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது யோகாவை ப்ரமோஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவுதான். எக்ஸசைஸ் பண்ணா ரொம்ப வேகமாகவும் உடம்பு குறையும் அப்படின்னு, ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது யோகாக்கான ப்ரமோஷன் எப்படி மேம், அதனால உடம்பு குறையுமா?
2: கண்டிப்பாமா, அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு யோகா பண்ணணும்னா
3: அது நீங்க அது மாதிரி யோகா செய்யலாம், கண்டிப்பா குறையும். எத்தனை பேர் வெறும் யோகா மூலியமாவே கம்மியா பண்ணிருக்காங்க. நம்ம சூரிய நமஸ்கார்லாம் தொடர்ந்து நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணி சில ஆசனங்கள்லாம் பண்ணலாம், ஒரு கார்டியோ மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு நிறைய ரொம்ப கம்மி பண்ணணும், இன்னும் வேகமா பண்ணணும்னா நீங்க உங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க யோகா பண்ணிக்கலாம். எப்போதும் சீக்வன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஒரு எக்ஸசைஸ், ரன்னிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், என்ன இருந்தாலும் நீங்க அது பண்ணிட்டு அப்புறம் யோகா பண்ணிவிட்டு பிராணாயமா பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் லெவலுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு யோகா இருக்குது.

0: பட் உங்களுக்கு யோகா மட்டும் உடம்பு குறைக்கல மேம், எனக்கு இன்னும் ட்ரை பண்ணும், வேற ஏதாவது பயிற்சி பண்ணிட்டு நீங்க யோகா பண்ணிக்கலாம்.
1: தேங்க்யூ டாக்டர். ஸோ இப்போ ஆன கன்க்ளூஷன் மாதிரி, இப்போ நீங்கள் யோகாவினால் என்னெல்லாம் பயன்கள் அப்படிங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணணுன்னா என்னெல்லாம் சொல்வீங்க? எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில், இந்த தொழில்நுட்ப உலகில் எல்லாருமே அதுக்குள்ளே தான் சிக்கி தவிக்கிறோம் இல்லையா? எல்லாருமே அதனால தான் நிறைய ஆங்ஸைட்டியோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ எல்லாமே அதனால தான் இருக்குது. அப்படி இருக்கிற இன்றைய தலைமுறையினருக்கு நீங்கள் கூற விரும்பக்கூடிய யோகா ஆலோசனைகள் என்ன, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அதனால, இதை சொல்லுங்கள் டாக்டர்.
0: யோகா, அஃப்கோர்ஸ் யோகானா நாங்கள் ஆசனாஸ் பிராணாயமா எல்லாமே நாங்கள் தியானம் எல்லாமே சேர்ந்து பண்ணுவோம் சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் நியூமரஸ் அண்ட் இது நம்ம சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் சயின்டிஃபிக் பேப்பர்ஸில் தே ஹவ் ஃபவுண்ட் தட் yoga can increase the gene telomerase gene appadina nama innu vaadala nariya innu varsha vaadala it increases the aging and increases the aging so that is such a good news liya and nama antioxidant enzymes increase aagum or study la paathaanga id mari 20 weeks or moochu peyarchi kriya la pandradnala avangalukku antioxidant enzymes இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இந்த ஆன்டிஆக்சிடென்ட் என்சைம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல் லெவல் கம்மியாகும். ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாக இருந்தால் அது நோய்கள் லைக் டிமென்ஷியா, ஆல்சீமர்ஸ், இது மாதிரி டயபெட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸில் அதிகமாகும். ஸோ யோகா பண்ணுறதுனால அந்த என்சைம்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட் என்சைம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கம்மியாகி அந்த நோய்களும் வராது. ஸோ இது மாதிரி டீலோமரேஸ், நம்ம ஏஜும் வி கேன் லிவ் மோர் ஹெல்த்தியர் in the number of years we have and antioxidant enzymes increase aum noi edirpu shakti or study la paathirukanga that 5 times நம்ம நேச்சுரல் கில்லர் செல் கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது மாதிரி ஏதாவது சளி இதை சீக்கிரம் வராது, நம்ம இன்னும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிப்ரெஷன்லேயும் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா அவங்களும் பண்ணியிருக்காங்க. அலாங் வித் ட்ரீட்மெண்ட் தே ஹவ் கிவன் யோகா ஆஸ் அ காம்பினேஷன் தெரப்பி அண்ட் சீன் தட் த ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், பேனிக் இதுலெல்லாமும் தியானம், பிராணாயமா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். ஸோ அண்ட் அதர் ஸோ திஸ் இஸ் ஆல் இன் த சயின்டிஃபிக்கில் நிறைய எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் அது கூகுள் பண்ணியும் பார்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம மனநிலை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இப்போ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம ஹெல்த்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீங். ஸோ நம்ம உடம்பு வெறும் உங்களுக்கு உங்கள் பேரமீட்டர்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா, அது மாதிரி இல்லை. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்ப்ளீட், இந்த எல்லா பிளட் டோட்டல் கவுண்ட், பிளேட்லெட் கவுண்ட், சுகர் எல்லாம் நார்மலாக இருந்தாலும் உங்கள் மனநிலை சரியில்லைனா ஸ்டில் யுவர் not in the complete best of the health. Okay, so of course health checkups are very important. As a doctor I recommend everybody to do health checkups, but health only physical health not alone important. We need to have nalla namba manas, namba mana aarogyam aarogyama irkano, social well-being, நம்ம எல்லாரோடையும் எப்படி பழகிறோம், எப்படி நம்ம ரெசிலியண்ட்டாக எப்படி அதை தாங்கிக்க முடியுது, ஹவு வி ஆர் ஏபிள் டு மேனேஜ் த சுச்சுவேஷன்ஸ், நம்ம எப்படி ஃபேமிலியில் நம்ம எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போகிறோம், அது எல்லாமே இந்த திறமைகளில் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி யோகா. அதில் ஆசனா, தியானா, பிராணாயமா எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி மல்டிப்புள் லெவல்ஸ், ஃபிசிக்கல், மென்டல், இமோஷ்னல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் எல்லா லெவல்ஸ்லேயும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அது தந்தாப்பில் நீங்கள் யோகா கற்றுண்டு நீங்கள் டெய்லி பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும். நோ லாங்கர் இது ஒரு லக்ஸரி அந்த அண்ட் இது யோகானா எப்படி நான் 60 வயசுக்கு அப்புறம் கற்றுக்கிறேன், எனக்கு இப்போல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் தேவை. மூச்சு இருக்குன்னா, நம்ம மனசு நமக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக அது தேவை. நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தானே எல்லாருக்கும் நம்ம சந்தோஷமாக கொடுக்க முடியும். அண்ட் இந்த சந்தோஷம் நிம்மதியெலாம் எங்கே இருக்குது? மார்க்கெட்டில் இல்லை, கோயம்பேடு அது மாதிரி மார்க்கெட் நம்மக்குள்ளே தான் இருக்குது. அந்த சக்தி, அந்த ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்மக்குள்ளே இருக்குது. அது நம்ம கொஞ்சம் நேரம் டெய்லி உட்காந்து ஒரு தியானம் பண்ணி நம்மக்குள்ளே நம்ம ஆழமாக போனோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன வந்தாலும் அதை தாங்கிக்கலாம். வி கேன் கம் அவுட் ஆஃப் எவ்ரி சுச்சுவேஷன் வித் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் தேட் இஸ் த பிக்கெஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் யோகா. அண்ட் இந்த பயிற்சிகள்லாம் இந்த தியானம் நம்ம நாட்டிலேருந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பண்ணுறாங்க.

0: எல்லாரும் கொண்டாடுறாங்க யோகா. எங்க ஜப்பான் பார்லிமெண்ட்ல எல்லா இடத்துலயும் கொண்டாடுறாங்க, அமெரிக்கா எல்லா இடத்துலயும். ஸோ நம்ம ஞானத்தை நம்ம இன்னும் அதை நம்ம பண்ணலன்னா பின்ன வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் இல்லையா ஆன் ஆல். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, அண்ட் நம்ம இன்னும் ஹெல்த்தியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப நிறைவாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் டாக்டர். ரொம்ப மிக்க மிக்க மிக்க நன்றி. எங்களுக்காகவும் ஆல் எங்கள் எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காகவும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி யோகாவை பற்றி தெரியாத நிறைய மித்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் இருந்தது, அது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
1: யோகாங்கிறது ஒரு உடற்பயிற்சி இல்லைங்க, அது ஒரு வாழ்க்கை முறை. உடலுக்கும் மனதுக்கும் சமநிலையை அளிக்கக்கூடிய அற்புதமான பரிசு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த சர்வதேச யோகா தினத்தில் தினமும் கொஞ்ச நேரம் நமக்காக அந்த ஒரு 20 நிமிஷத்தை நமக்காக ஒதுக்குவோம், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு நாமே உருவாக்கி கொள்வோம். தினமும் யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதுள்ள.
2: என்ன காவியா, என்ன ஒரே யோசனையா இருக்க?
3: அதுவா ஆனந்த், மனசே சரியில்லை, உடம்பு வேற அடிக்கடி சோர்வா இருக்கு, தூக்கமும் வர மாட்டேங்குது. இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்?
2: இருக்க.
3: என்னது?
2: யோகா.
3: காமெடி பண்ற. எங்க சொல்லு, மன அழுத்தத்துக்கு
2: பாலாசனம்,
3: மன கவலைனா
2: சுகாசனம்,
3: உடல் எடையை குறைக்கணும்னா
2: புஜங்காசனம்,
3: முதுகு வலிக்கு
2: சேது பந்தாசனம்,
3: செரிமான பிரச்சனைக்கு
2: வஜ்ராசனம்,
3: தூக்கமின்மைக்கு
2: விபரீத கரணி,
3: உடல் மன ஆரோக்கியத்திற்கு
2: சூரிய நமஸ்காரம்.
3: தெய்வமே, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க.
2: கண்கள் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்வின் சமநிலை எல்லாமே இயல்பா இருக்கணும்னா தினமும் ஒரு சில நிமிடங்கள் வந்து யோகாவிற்காக ஒதுக்குங்கள்.
3: அக்கறையோட சொல்லிக் கொள்வது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தமிழக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவைக்கவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. அதிவிரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இந்த ஒரு மணி நேரம் நேயர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ஆமாங்க, இன்னைக்கு ரெயின்போ மேடை என்ன தலைப்பில் நாம பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருத்த முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற ஒரு வரி வள்ளுவர் அற்புதமாக நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வரியில் ஒரு முதன்மையான வரியாக கருதக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு வரி இருக்குல்ல. தெய்வத்தால் ஆகலப்பா, இந்த எவ்வளோ வேண்டுதல் வச்சோம் தெய்வத்தால் இந்த செயல் எனக்கு ஆகலை, ஆனால் நான் என்னுடைய மெய் வருத்திக்கிட்டு நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன், அதனால் என்னுடைய இலக்கை, என்னுடைய வெற்றியை, என்னுடைய சாதனையை ஏதோ ஒரு விதத்தில் நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வாழ்நாளில் எல்லோருக்கும் ஒரு தருணத்தில் நிச்சயமாக நடந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நேர்கள் என்னோட பகிர்ந்துக்க போகிறீங்க. உங்களுடைய விஷயங்களில் வாழ்நாளில் ஏதோ ஒரு நாள் அந்த ஒரு நாள் பொன்னான நாளாக அமைஞ்சிருக்கும். அதுவும் உங்கள் மெய்யை வருத்திக்கிட்டு அந்த பணிக்காக முழுமையாக உங்களோட ஈடுபாட்டை கொடுத்துருப்பீங்க, அதன் மூலமாக வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட தருணத்தை இந்த தருணத்தில் நம்ம எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 044 அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி கூட போட மறந்துடாதீங்க. 298-6-00-38 295-2-055-4 இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த மெய்வருத்தி கூலி தரக்கூடிய அந்த செயலை நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நேர்கள் எல்லோரோடையும் பகிர்ந்துக்க போகிறீங்க. அந்த வகையில் இடையில் அற்புதமான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நீங்கள் கேட்க இருக்கக்கூடிய பாடல் வேதாளம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன், விஷால் டால் நானி இவங்க இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: என்ன காவியா, என்ன ஒரே யோசனையா இருக்க?
1: அதுவா ஆனந்த், மனசே சரியில்லை, உடம்பு வேற அடிக்கடி சோர்வா இருக்கு, தூக்கமும் வர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்?
0: இருக்க.
1: என்னது?
0: யோகா.
1: காமெடி பண்ற, எங்க சொல்லு. மன அழுத்தத்துக்கு
0: பாலாசனம்,
1: மன கவலைனா
0: சுகாசனம்,
1: உடல் எடையை குறைக்கணும்னா
0: புஜங்காசனம்,
1: முதுகு வலிக்கு
0: சேது பந்தாசனம்,
1: செரிமான பிரச்சனைக்கு
0: வஜ்ராசனம்,
1: தூக்கமின்மைக்கு
0: விபரீத கரணி,
1: உடல் மன ஆரோக்கியத்திற்கு
0: சூரிய நமஸ்காரம்.
1: தெய்வமே, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க.
0: கண்கள் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்வின் சமநிலை எல்லாமே இயல்பா இருக்கணும்னா தினமும் ஒரு சில நிமிடங்கள் வந்து யோகாவிற்காக ஒதுக்குங்கள்.
1: அக்கறையோட சொல்லிக் கொள்வது உங்கள் FM ரெயின்போ 101.4.
2: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு அணிந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் மெய்வெறுத்த கூலி தந்த அந்த தருணம், உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களுக்காக தெய்வத்தாலேயே ஆகாது அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடி உங்களுடைய உடலை வருத்திக்கிட்டு இந்த பணியை செஞ்சு நான் வெற்றி அடைஞ்சேன், என்னுடைய சாதனையை, என்னுடைய இலக்கை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பெருமைப்பட்டுக்கிட்ட அந்த தருணத்தை பற்றி தான் கேட்டுட்ருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய முதல் நேராக இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
2: சந்திரசேகர் சொல்லுங்க. சந்திரசேகர், உங்க மெய்யை வருத்திக்கிட்டு நீங்க பண்ண அந்த பணியினால உங்களுடைய வெற்றி அடைஞ்ச அந்த தருணம்.
3: என்னுடைய ஆபீஸ்ல என்னுடைய டீமை ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணக்கூடிய MNC கம்பெனில அந்த கஸ்டமருடைய அந்த ஒரு மீட் அப்படிங்கறது இருந்தது சார். சோ நாங்க எப்படி ப்ராஜெக்ட் பண்ணோம், அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, என்னுடைய டீமோடைய எஃபர்ட் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு கஸ்டமர் கிட்ட கிட்டத்தட்ட 45 minutes நானு என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வெப்எக்ஸ் செஷன்ல பண்ணி காமிச்சோம். ரொம்ப ஹாப்பியா அந்த கஸ்டமர் அப்படிங்கறது உணர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு அப்ரூவல் அப்படிங்கறதையும் கொடுத்து எங்களுக்கு ஒரு பாராட்டு அப்படிங்கறதையும் கொடுத்தாங்க. அதனால நல்ல ரெகக்னிஷன், அதனால நிறைய அந்த ஒரு என்ன சொல்றது, எல்லாருடைய விசிபிலிட்டி அப்படிங்கறது எல்லாம் நாங்க பெற்றோம். அந்த ஒரு மெய் வருத்தி நான் போட்ட அந்த யூனிக்கான ஐடென்டிட்டி அண்ட் என்னுடைய டீம் மெம்பர்ஸுடைய அந்த ஒரு ஹெல்ப் மூலியமாக அதை அச்சீவ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் உணர்ந்து.
2: அற்புதம், நிகழ்ச்சியினுடைய முதல் நேர ரொம்ப அற்புதமான ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லி தொடங்கி வச்சிருக்கீங்க. நன்றி, நன்றி சந்திரசேகர். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் அப்படின்றத பாத்துட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க இருந்து?
4: ஹலோ, வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, யாருங்க ஐயா?
4: அரக்கோணம் தனபால், ரொம்ப நாளாச்சு பேசிங்க.
2: நல்லது தனபால், சொல்லுங்க தனபால், உங்க வாழ்க்கையில மெய்வருத்தி ஒரு விஷயத்த அடைஞ்ச அந்த ஒரு தருணம்.
4: என்ன
2: ஒரு விஷயத்த வெற்றி அடைஞ்சிருப்பீங்கல்ல, தெய்வத்தை எவ்வளவு வணங்கணும்யா, கை விட்டுடுச்சா இந்த தெய்வம், நாம நம்மளுடைய விஷயத்துக்காக நாமளே இறங்கி செயல்படுவோமே, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்கலாமே அப்படின்னு நீங்க மெய் விருத்தி உங்களுக்காக நீங்க உழைச்ச அந்த தருணம் இருக்குல்ல.
4: மாதாமா கோயிலுக்கு போனா,
5: சூப்பருங்க.
2: சொல்லுங்க.
5: அதாவது நான் வந்து நிறைய எஃப்எம்ல எல்லாம் பேசுறது, காரைக்கால் எஃப்எம்ல எல்லாம் நான் எழுதின கவிதை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தம் அவளுடன் முயற்சி செய்வேன்.

0: சூப்பருங்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம்னா, மெய் வெறுத்து கூலி தரும் அப்படின்னு ஒரு வரி இருக்குல்ல,
1: அதுல முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி அந்த கவிதையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் வெளியிட்டேன்.
0: ஓகேங்க சூப்பருங்க. ஒரு உங்க சிந்தனையை தூண்டி விட்டு அற்புதமான கவித்துவமான வரிகளை பிடிச்சு ஒரு புத்தக தொகுப்பு போட்டிருக்கீங்க மெய் வெறுத்தி.
1: ஆமா, மனக்கட்டுப்பாடுன்னு ஒரு அதுல ஒரு சின்ன கவிதை.
0: சொல்லிடுங்க அந்த கவிதையை சொல்லிடுங்க.
1: மனக்கட்டுப்பாடு இருந்தால் பணத்தட்டுப்பாடு இல்லை, பேசுவதில் கட்டுப்பாடு இருந்தால் பிரச்சனைகள் வருவதில்லை, பழகுவது கட்டுப்பாடு இருந்தால் பண்பாடு குறைவதில்லை, வேகத்தில் கட்டுப்பாடு இருந்தால் விபத்துகள் வருவதில்லை, வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருந்தால் வசந்தல் குறைவதில்லை, செலவில் கட்டுப்பாடு இருந்தால் சேமிப்பு குறைவதில்லை.
0: மகிழ்ச்சி, ரொம்ப அற்புதமான வரிகளை சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் நேர்களுக்காக சொன்னதுக்காக நன்றி, நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: கணபதி
0: சொல்லுங்க. கணபதி,
2: எனக்கு வேலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தால நான் நிறைய இடத்துல வேலைக்கு போனேன் சார்.
0: சரிங்க.
2: எல்லா ஹெல்பர் வேலையா தான் கிடைச்சது எனக்குன்னு. ஒரு கை தொழில் ஒரு இடத்துல போயிட்டு எப்படியும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு இடத்துல கத்துக்கலாம்.
0: சரிங்க,
2: கத்துக்கலாம். இது வரைக்கும் அந்த வேலை தான் இன்னைக்கு.
0: வரிகள் அற்புதமா சொல்லியிருக்காங்க கவிஞர்கள் எல்லாம். கைவிரல் பத்தும் மூலதனம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கைதொழில், நமக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயங்களே, நமக்கு நம்மளுடைய மூதாதைகள் சொன்ன விஷயங்களை வச்சே நம்ம வாழ்க்கைய இன்னொரு தளத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கீங்க. அப்ப சூப்பருங்க. நன்றி, நன்றி கணபதி, நன்றி. 5:15 ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில. எல்லோருமே ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கும் புரியுது. அந்த வகையில் கில்லி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேற்று 5:20 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்பில் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு வரி இருக்குல்ல. திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் இந்த ஒரு வரி அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுடைய மெய்யை வருத்துக்கிட்டு ஒரு பணிக்காக நான் முழுமையாக ஈடுபாட்டோடு செஞ்சு அதன் மூலமாக என்னுடைய இலக்கை, என்னுடைய வெற்றியை, என்னுடைய பாதையை நான் அமைச்சிக்கிட்டு அதன் மூலமாக பெரிய அளவில் நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளில் இந்த மாதிரியான ஒரு பணியை செஞ்சுருக்கேன், என் மெய்யை வருத்திக்கிட்டு இந்த பணியை செஞ்சதன் மூலமாக என் வெற்றியை நான் இலக்கு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நேர்கள் இந்த தருணத்தில் என்னோட பகிர்ந்துக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறக்கூடிய காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ,
2: வணக்கம். இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க.
3: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார்.
2: மகிழ்ச்சி. யார் இங்கிருந்து?
3: மதுரையிலிருந்து உங்கள் அன்பன் ஆண்டனி சார்.
2: ஆண்டனி சொல்லுங்க. ஆண்டனி,
3: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்ககிட்ட பேசுறது. ரொம்ப ஒரு பதில் சொல்றப்ப ஒரு என்கரேஜ்மெண்டா ஒரு நிகழ்ச்சியில குடுக்கறீங்க பாத்தீங்க, அதற்காக நன்றி.
2: சந்தோஷம், சந்தோஷம். சொல்லுங்க, உங்க மெய்யை வருத்திக்கிட்டு.
3: தெய்வமே
2: நம்மள கைவிட்டுடுச்சு, இதுக்கப்புறம் நாம எப்படி அந்த விஷயத்த நாம செஞ்சு அதுல எப்படி நாம முழு பலனை அடைய போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்ம மெய்யை வருத்திக்கிட்டு ஒரு பணிக்காக, ஒரு இலக்குக்காக நாம உழைச்சோம்னா நிச்சயமா அந்த முயற்சி கைகூடும் அப்படின்றது அந்த வரியினுடைய மைய பொருளே.
3: வெற்றி என்பது தானாக வருது இல்லை சார்?
2: சூப்பர்.
3: வெற்றி என்பது தானாக வருது இல்லை, அது வியர்வை துளியின் விளைச்சல்.
2: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.
3: அதாவது சார், ஒரு ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஒரு ப்ரொசீஜர் ஒண்ணு வச்சிருக்கப்புறம், ஒரு ப்ரொசீஜர் என்ன, ஒரு மீனிங் என்ன, அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னா ஒரு மோட்டிவேஷன். இந்த ரெண்டுமே இருந்தாலும் கூட பண்ணும், ப்ரொசீஜர் மோட்டிவேஷன், அதற்கு உண்டான ஒரு ஒரு ஒரு ரீசன் என்னங்கிறது ரெண்டு விஷயம். இந்த மோட்டிவேஷன் ரொம்ப அவசியம்.
2: ஓகே, இப்ப இந்த இதன் அடிப்படையில நீங்க வெற்றி அடைஞ்ச அந்த தருணம் எப்படிப்பட்டது, அந்த நாளை பத்தி சொல்லுங்க.
3: கண்டிப்பா, கார்டனிங் ஒர்க்கில் 27 அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர பட்டணத்துல 26 கார்டனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து வெறுமனே ஒரு ஒரு என்ன செய்வோம், இந்த கவரை கிழிச்சு தான் ஓடுவாங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சாட்டன் ஸ்வீட்டா சொல்றேன் சகோதரன். அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் முதல் முறையா கார்டன் செடி வைக்கும் பொழுது நான் என்ன செஞ்சுவேன், கவரை கிழிச்சு அழகா அந்த பூமியில இறக்கணும், அந்த வேர் பகுதியை. நான் என்ன செய்வேன், பிடிங்கி பிடிங்கி பிடிங்கி ஓண்டுனேன். அது பிடிங்கன்னா வேரோட வேற, அந்த கவரை கிழிச்சு அழகா பூமியில இறங்கணும். ஆனா அவர் அவர் பார்த்தார், ஆண்டனி நீங்க இப்படி செய்யக்கூடாது, கவரை அழகா பெருசு பூந்துங்க அப்படின்னு சொல்லி முதல் வேலை முதல் நாளே இப்படி செஞ்சேன். இரண்டாம் நாள் அப்படியே ஒரு என்கரேஜ், ஒரு ஆசிரியரா இருந்து

0: அந்த ஒரு ஒரு ஒரு அவற்ற 2 ஆண்டுகள் பணியாச்சுன்னே அந்த வெற்றி என்பது நான் ஒரு 14 பங்களா பாக்குறேன்.
1: நாளைக்கு தலைமுறை சுவாசிக்கிறதுக்காக பல மரங்களை நட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க மெய் வருத்தி நாளை தலைமுறைக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியை செஞ்சிருக்கீங்க. நன்றி ஆண்டனி. நன்றி நன்றி. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்க இருந்து? வணக்கம். இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க? ஆஹா, பேருந்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் பேசுவோம். வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: கலா பேசுறேன்.
1: கலா சொல்லுங்க. கலா அரக்கோணம்
2: தானே?
1: சொல்லுங்க கலா.
2: சார் நான் கட்டிக்கணும் ஒரு தொழில் கத்துமே ஏன் பண்ணிட்டேன்.
1: ம்,
2: சரி நம்ம என்ன ஒரு தொழில் கத்துக்கணும். சரி எங்க அண்ணன் கே வைக்கலாம். சார் நீ கட்டுக்கு மாட்டேன்னு சொன்னாரு. நீ சொன்னது நம்ம சொல்லிட்டு நான் சொல்ல கட்டுனுச்சேன். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். எல்லா கட்டிங்கும் தெரியும் சார். அப்போ
1: மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அரக்கோணத்து மக்களுக்கு உங்களால பெரிய பயனே நடந்துகிட்டு இருக்குன்றீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி கலா, வாழ்க்கையை ஒரு செம்மையான முறையில
2: மாத்திக்கிட்டீங்க.
1: முயற்சி செஞ்சுகிட்டே இருங்க. அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணப்பட்டுகிட்டே இருங்க. வெற்றி நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். நன்றி நன்றி கலா. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்க இருந்து? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நேயர்கள், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-289-6003-8-295-2-5-55-4. இந்த 2 எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
3: வணக்கம் சார. கேக்குதாமர் ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர் அவர்களை சொல்லுங்க.
3: தலைப்புக்கு நன்றி சார்.
1: மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம்
3: சார். என் பையனுக்கு காலேஜுக்கு இடம் கிடைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணீங்க சார். தெய்வத்தெல்லாம்
1: கும்பிட்டேன்.
3: அப்புறம் நீங்க சொல்லி பாருங்க, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சித்தனும்
1: மெய் வருத்த கூடியிடும்.
3: அந்த மெய் வருத்தத்துக்கு அந்த காலேஜ் பிரின்சிபால்
1: பல காலேஜ் அலைஞ்சிருக்கீங்க.
3: ஆமா சார், 4-5 வாட்டி ஏறி ஏறி இறங்கி கடைசி நேரத்தில் விஐபி கோட்டால பையனுக்கு இடம் கொடுத்தாரு சார்.
1: சூப்பருங்க. நன்றி நன்றி. அற்புதம். ஆக பல இடங்களை ஏறி இறங்கி அந்த உங்க மகனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தீங்க. உங்க மெய்யை வருத்திக்கிட்டு தம்பிக்காக நீங்க அற்புதமா செயல்பட்டு அந்த சீட்டை அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. சூப்பருங்க சூப்பருங்க. நன்றி நன்றி. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்க இருந்து?
4: வணக்கம். ராஜவேஷ்ணு வெஸ்ட் மாம்பழத்திலிருந்து பேசுறேன் சார்.
1: ஆமா சொல்லுங்க சொல்லுங்க.
4: திருவாரூர்ல இருந்து சென்னை வரணும். அது மாதிரி வரும்பொழுது மயிலாடுதுறையில இறங்கி இன்னொரு ட்ரெயின், இந்த சென்னை வர்ற ட்ரெயின் மாறி ஏறணும். 2-2.25 கிலோ அத மாதிரி 2 weight வேற கையில இருக்குது. எங்க அம்மா வளர்ச்சிட்டு வரா. இது நடந்து 1-20 வருஷத்துக்கு முன்னாடி நான்
1: சொல்றேன்.
4: இந்த சென்னைக்கு வர்ற ட்ரெயின் மூவ் ஆகுது. என்னமாவோ சத்தம் போட்டு ஏதோ பண்ணி மன்னதால அந்த அந்த ரயில்வே அதிகாரி கொஞ்சம் பாத்துட்டு இறக்கம் காட்டி அதுல வந்து அந்த வெயிட்டையும் தூக்க முடியல என்னால, எங்க அம்மாவையும் பிடிக்க முடியல, ஏதோ ஒரு கேரேஜ்ல ஏறு பிடிச்சி ஏற்றி அந்த ரொம்ப அது இன்னைக்கும் அது நினைச்சா என்னால மறக்க முடியாது. ஆனா நல்லபடியா வீடு வந்து
1: சேர்ந்து மறக்க முடியும்.
5: ஹலோ வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சொல்லுங்க.
5: அதாவது என்ன நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு அந்த குரல் நீங்க சொல்றீங்க.
1: சூப்பருங்க.
5: அந்த மாதிரி நான் வந்து பூந்தமல்லியில பார்வையற்ற இதுல போய் நான் சேர்ந்திருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இவ்வளவு வயசுக்கு பிறகு எனக்கு அப்ப 30 வயசு, நீங்க வந்து பிரெயின்லாம் கத்துக்க முடியாது, உங்களால முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாக்குறேன் நானு, முடிஞ்சா பாக்குறேன், இல்லைன்னா
1: என்னுடைய முயற்சியை நான் கைவிட்டுற மாட்டேன். என்னுடைய இலக்குக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் என்னுடைய முயற்சியை போடுவேன் அப்படின்னு
5: சொல்லிருக்கீங்க.
1: கத்துக்கிட்டீங்களா? இப்ப
5: மறுபடியும் கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இங்கிலீஷ் பேசறதெல்லாம் கத்து கொடுத்தாங்க. ஆனா சரளமா நம்ம பேச முடியாட்டி மத்தவங்க பேசுறதெல்லாம்
1: புரிஞ்சுக்கிறது அந்த கெப்பாசிட்டிக்கு வந்துட்டீங்க. நீங்க
5: எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. அதே மாதிரியே தனியா நடக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி கொடுத்தாங்க. இப்ப நான் நல்லா நடக்கிறேன், நானே போய்க்கிறேன், நானே இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன், நானும் புரிஞ்சுக்குவேன். அதே மாதிரியே பிரெயில் எழுத்து சில எழுத்துக்கள்லாம் அப்படியே மறக்காம இன்னும் வச்சுக்கிட்டே நான் வந்து தொடர்ந்து நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: அது வந்து நான் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த முயற்சிகள் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்து கூறுறேன். நன்றி நன்றி
5: நன்றி நன்றி.
1: நேர்களே நேர்களே, இந்த தருணத்துல நாம ரெயின்போ

0: மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு காலர் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து? நல்லா இருக்கேன் வள்ளி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க வள்ளி, நீங்க?
1: மெய்ய
0: வருத்திக்கிட்டு உங்க பிள்ளைகளுக்காக தடுப்பூசி போடுறதுக்காக உங்க மெய்ய வருத்திக்கிட்டீங்க?
1: நன்றி.
0: தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. இடைவேளை தொடர்ந்து அற்புதமான பாடல் ரெட்ரோ திரைப்படத்திற்காக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 35 வாய்ட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறக்கூடிய நேயர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், எம்கே நகர்லேருந்து முருகேசன்.
0: முருகேசன் சொல்லுங்க. முருகேசன்,
1: அதாவது தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன்னை வரைக்கும் கூலி தரன்றாங்க இல்லையா, சொல்லியிருக்காரு.
0: ஆமா,
1: அது எதுக்கு சொல்லிருக்காருன்னா, டெய்லி நீ வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்த விஷயம்
0: ஒவ்வொரு நாளுமே
1: நடக்காது இல்ல.
0: சூப்பருங்க.
1: ஆமா, நம்ம வேண்டிட்டா நடக்காது, அதுக்கு உண்டான இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் அவரு என்ன சொன்னாரு, தெய்வத்தால் ஆகாது, தெய்வத்தை நீ வந்து வணங்குறத விட்டுரு, நீ என்ன முன்னுக்கு வரணுமோ எது செய்யணுமோ அதை செஞ்சு நீ
0: முன்னுக்கு.
1: உணவுக்கு நீ தேடணும்னா ஒவ்வொரு உயிரினங்களும் அப்படிதான்.
0: ஓகே, நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தருணம் ஒரு நாள்
1: நிறைய தருணம் வந்திருக்கு.
0: சூப்பர், எங்களுக்கு ஒண்ணு மட்டும் போதும், ஒண்ணு மட்டும் போதும் முருகேசன்.
1: ஒண்ணு மட்டும் போதுங்களா?
0: ஆமா,
1: நானு 18 வயசுல வந்து டெய்லர் கடை வச்சேன் சௌகார் பேட்ல.
0: சூப்பருங்க.
1: அதுக்கு அந்த சௌகார் பேட்ல கடை கிடைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எவ்வளவு நீங்க எனக்குதான்.
0: ஆமா ஆமா
1: ஆமா, அந்த நேரத்துல அங்க அவ்வளவு சீக்கிரமா
0: தரமாட்டாங்க.
1: எடுத்து அப்படி இப்படின்னு இது பண்ணி ஓரளவு நல்லா முன்னுக்கு வந்துட்டேன். இப்ப ஆயிடுச்சு,
0: சூப்பருங்க.
1: 8 வருஷம் ஆயிடுச்சு நான் கடை வச்சு.
0: அப்பா சூப்பருங்க, பெரிய அளவுல ஒரு அங்க ஒரு டெய்லர் கடையே பெருசா போட்டுருக்கீங்க. அப்ப சூப்பருங்க, நல்ல ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க. நன்றி நன்றி முருகேசன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? வணக்கம்மா. அம்மா பத்மாமா,
2: என் கண்ணு பொருள் கேட்டாலுமே உயரம் போயிடும்.
0: ரொம்ப சந்தோஷம்மா. இந்த மாதிரியான நேர்கள் இருக்கிற வரைக்கும் எஃப்எம் ரெயின்போவும் ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுத்தி விட்டுருதுமா. அன்பால
2: எனக்கு வந்து எப்பவுமே கண்ணு தான்.
0: நிச்சயமாமா, நிச்சயமாமா. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க மெய் வருத்தி ஒரு விஷயத்த செஞ்சு அதன் மூலமா உங்க சின்ன வயசுல.
2: நான் வந்து திருவீட்டூர் பத்மாவதி நவீனுக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா, வணக்கம்மா, சொல்லிடுங்கம்மா.
2: நான் வந்து என்ன பண்ண, ஒரு 10 வருஷம் எனக்கு.
0: சரிம்மா.
2: இப்பதான் தம்பி கார் வாங்கிட்டான், நான் கார்ல ஊருக்கு போறேன் வரேன். அப்ப வந்து என்ன பண்ணா, ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காருனு.
0: சரிம்மா.
2: என் பேக்ல துணி எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது.
0: சரிம்மா.
2: நான் என்ன பண்ணா, எப்படி பக்கம் திரும்பி உட்காந்தேன்னா, ஒருத்த என்ன பண்ணா, வந்து ஒரு பேக்ல ஒரு 10 புக்கு இருக்கும் அதை வச்சுட்டு, அம்மா இந்த பேக் கொஞ்சம் பாத்துக்க மாட்டேன் வரேன் நம்பாரு.
0: என்னமா புக் அப்படியே படிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம்
2: என்ன பண்ண, ஹலோ சார், ஒரு பொருள் கொடுத்த மாதிரி
0: எல்லாரும் கூட்டிட்டாங்க.
2: அப்படியே 10 பேர் மடக்கி அந்த பேக புரியாது
0: உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நன்றி நன்றிமா, நன்றிமா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
3: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் எங்கிருந்து?
3: அடையாளம் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ்.
0: வணக்கம், ஆசீர்வாதம் ராஜேஷ். சூப்பருங்க
3: சார். என்னோட மனைவி 3 பேரும்

0: பொண்ணு போறேன் சார்.
1: சரிங்க.
0: அப்பதற்கு சாமி கோயில்ல வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனோம், திருப்பதி கோயிலுக்கு போனோம், எல்லாம் கோயிலும்
1: பெண் பிள்ளை பிறகு ரொம்ப வரங்க, வரம் வரம் கொடுத்த நபர்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு விஷயமே கிடைக்கும். நீங்க என்னடா அவ்வளவு சலிச்சுட்டு சொல்றீங்களேங்க.
0: பையன் இந்த நாலாவது பையன் போறா சார், ரொம்ப
1: மகிழ்ச்சி அடைஞ்சீங்க. அப்ப
0: சூப்பருங்க
1: சூப்பருங்க. பெண் பிள்ளைகள் வந்து ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய பிள்ளைகள். நீங்க வந்து ரொம்ப
0: இல்ல சார்.
1: ஓகே ஓகே, ஆசீர்வாதம். ஓகே, மனசு வருத்தி ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளைய பெற்றதுனால உங்களுடைய விஷயங்கள் வாழ்நாள் ரொம்ப அற்புதமா மாறிடுச்சுன்றீங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது? அம்பத்தூர் தேவராஜ். சொல்லுங்க தேவராஜ்.
2: ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி. நான் என்னுடைய பணியில வந்து வேலையில வந்து சாதாரணமா தான் உள்ள போனேன்.
1: சரிங்க.
2: என்னுடைய மெய் உயரத்தை குளிச்சதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சிரமப்பட்டு எப்படியாவது ஒரு ஓட்டுநராக ஆகிடணும் அப்படின்ட்டு எந்தெந்த வழியோ பண்ணி எப்படியோ பண்ணி கடைசியில் நான் ஓட்டுநர் ஆகிட்டேன்.
1: சூப்பருங்க. எவ்வளோ ஆண்டா ஓட்டுநர் பணியில் இருந்துகிட்டு இருக்கீங்க?
2: நான் ஒரு 34 வருஷமா இருக்கேன் சார்.
1: சூப்பர் சூப்பருங்க. எங்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய விஷயங்கள். அவ்வளோ ஒரு விஷயம், அதுக்காக மெனக்கெட்டு அந்த ஒரு பணி தான் எனக்கான பணியா மாத்திக்கிட்டு அதன் மூலமா ஒரு பெரிய ஒரு
2: இன்ட்ரெஸ்ட், அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு, அதனால அப்படியே போயிட்டேன். இது வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாம நல்லபடியா
1: போயிட்டு இருக்கீங்க. ஆமா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாகனம் ஓட்டும் பொழுது எல்லா விதமான கவனத்தையும் ஒரே ஒரு நேர்கோட்டுல வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க.
2: நேர்கோட்டுல வச்சு போயிட்டு இருக்கீங்க.
1: ஆமா, எந்த விபத்தும் ஏற்படுத்துறது இல்லல்ல? ஒரு விபத்தும் இல்லாம ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாகனம் ஓட்டுறது மூலமா பயனடைஞ்சிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றிங்க நன்றி. நேர்களே, இந்த தருணத்துல 5:40 ஆயிட்டு இருக்கு. ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம் நீங்க நினைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஜவான் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய குரல்ல பாடல் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 5 மணி 45 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நாம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததா இடம்பெறக்கூடிய நேர்கள் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் நேர்கள், தொலைபேசி வாயிலா இணைய வேண்டிய தொலைபேசி எண்கள் 0449268600 0092525554. இந்த 2 எண்களில் நீங்க இணையலாம் நிகழ்ச்சியில அடுத்ததா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க?
1: வணக்கம் ரெயின்போக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து? உங்க சின்ன வயசுல சில விஷயங்களுக்காக போராடி இந்த உங்க மெய்ய வருத்திக்கிட்டு ஒரு இலக்கு அடைஞ்சிருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு இலக்கு
1: எனக்கு
0: இந்த வயசுலயும் உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் செயல் இருந்த பொழுதும் அதை எப்படி நாம இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அந்த விஷயங்களை செய்யணும்னு இந்த வயசுலயும் போராடி உங்க மெய்ய வருத்திக்கிட்டு எவ்வளவு ஒரு அற்புதமான உங்க வாழ்க்கையை செம்மையா மாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நாங்கெல்லாம் மகிழ்ச்சி அடையிறோம். உங்களை ஒரு முன் உதாரணமா நினைக்கிறோங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. வானொலி நிலையம் உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சொல்லுங்க. முருகன்,
2: ஆமா, வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சது கேட்டிருக்கீங்க. லைன் பிடிச்சு பேசுறதே ஒரு வெற்றி தான் சார். அது
0: மகிழ்ச்சி. முருகன்,
2: ஆமா, எப்படி பாத்தீங்கன்னா வேலைக்கு தான் சொல்லுவேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு இதில் ட்ரை பண்ணி ஒரு இது கடந்து ஒரு இது சில கிடைக்காம அப்படி சோர்ந்து அப்படி போயிடுற பாத்தீங்களா? கொஞ்சம் அது கொஞ்சம் கூட சோர்ந்து போயிடா மன உறுதியோட அடுத்தடுத்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க்கிங் சென்சில் சேர்ந்துருக்கேன் சார். அதான் சார் வெற்றி வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம யாரையும் எதிர்பார்த்துருக்க வேண்டிய தேவையில்ல பாத்தீங்களா?
0: சூப்பர் சூப்பருங்க. முருகன், அதுதான் முருகன் மாதிரி ஒரு நேர் வேணும்ன்றது யாரையும் எதிர்பார்க்காம நாம நம்மளுடைய மெய்ய வருத்திக்கிட்டு உழைச்சோம்னா நிச்சயமா வெற்றி அடைவோம் அப்படின்றத கருத்தா சொல்ல வரீங்க.
2: யாரையும் எதிர்பார்த்த ஒரு வேலை செஞ்சா அடுத்தவங்கிட்ட கொடுக்க கூடாது சார். நம்மளே தானே பார்த்தோம்டா, அடுத்தவங்கிட்ட பார்த்தா அது வந்து ஏதாச்சும் ஒரு இதுல போனா போதை ஒருத்தரா பண்றா அப்படி போறாங்க. நம்மளே கொஞ்சம் அதை கவனமா பார்த்து.
0: ராமநாதபுரம் மண்ணினுடைய மைந்தரா அந்த ஒரு மொழி பேசுறீங்கல்ல, அந்த வட்டார வழக்கு ரொம்ப அற்புதம். யதார்த்தமான மனிதரா இருக்கீங்க. ரொம்பவே அற்புதமான ஒரு பேச்சா இருக்கு உங்களுடைய பேச்சு. உண்மை வருது உங்க வாய்மொழியா உண்மையா சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. நேர்களை நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடலை கேட்டுலாம். நிகழ்ச்சியில ஃபைட் கிளப் திரைப்படத்திலிருந்து அசல் கோளார் அவருடைய வரிகளில் தான் பாடலை கேட்க, அவருடைய குரலில் தான் பாடலை கேட்க இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 5:55 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு அணிந்திருக்கிறோம். நிறைவா இடம்பெறக்கூடிய நேர்கள் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
1: பேசுறேன்
0: சார், சொல்லுங்க.
1: அதாவது என் வாழ்நாள் முழுக்கவே என் உடம்ப வறுத்திட்டா சார் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
0: ஏங்க அப்படி சொல்லிட்டீங்க?
1: பாத்தீங்கன்னா ஒரு பூர்வீக சொத்து கிடையாது. இன்னைக்கு ஒரு 10 ரூபா கொண்டாந்தாதான் நாளை காலையில சமைக்க முடியும். அந்த நிலைமையில இருந்தா நான் வந்தேன். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்கல சார் என் வாழ்க்கையை. ஆமா சார், உண்மையில ஒரு ஒரு டெய்லர் வேலை கத்துக்கிறதுக்கும் நானே முயற்சி பண்ணி கத்துக்கிட்டேன். ஒரு வீடு கட்டுறதுக்கும் நானே முயற்சி பண்ணி வீடு கட்டினேன். எதுவுமே எந்த ஹெல்ப் யாருமே பண்ணல சார். நான் தான் என்னோட
0: அந்த குரலுக்கான மொத்தமா ஒரு அடையாளமாவே நீங்க மாறிட்டீங்கன்றீங்க.
1: ஆமா சார், இது வரைக்கும் நான் 10 வயசு 5 தான் சார் படிச்சேன். 10 வயசுக்கு உழைக்க வந்தேன். இப்ப 51 வயசு
0: 41 வருஷமா உங்க உடலை வருத்திக்கிட்டு இந்த உங்க
1: சண்டை இன்னைக்கு சண்டை நான் கரையில உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்கேன். இதே தான் 40 வருஷமா தட்டிக்கிட்டு இருக்கேன்.
0: சூப்பருங்க. இந்த தருணத்துல உங்களுடைய எல்லாத்தையுமே இந்த தருணத்துல எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களுடைய வெற்றி இன்னும் இன்னும் முயற்சிகள் மேல மேல பயனளிக்கணும் அப்படின்றத நாங்க வாழ்த்துக்களோட சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி போரூர் பொன்ராஜ். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க இருந்து? சண்முகதுரை சொல்லுங்க. சண்முகதுரை, நிறைவு நேரா நீங்க தான் இடம் பிடிச்சிருக்கீங்க.
2: நான் வந்து சின்ன வயசுலயே வந்து எங்க தாத்தா கடைக்கு வேலைக்கு வந்தேன் சார். வேலைக்கு வந்து அவர்கிட்ட வந்து தொழில் எல்லாம் கத்துக்கிட்டு பக்கத்து கடைக்காரர்கள்லாம் பார்த்து நான் ஒரே மாதிரி நம்மளும் ஒரு கடை வச்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னு ஒரு மனசுலயே ஆழமா பதிஞ்சிருச்சு.
0: சூப்பருங்க.
2: எங்க தாத்தா கடையில ஒரு 4-5 வருஷம் வேலை செய்துட்டு ஊருக்கு போய் திருப்பி வந்து எங்க ஊர்ல வந்து அப்ப விவசாயம் பண்ண விவசாயத்துல வருமானமே கிடையாது. ரொம்ப ஒரு 4-5 வருஷம் பஞ்சகாலம்னால கொஞ்சம் கஷ்டம். நம்ம எப்படியாச்சும் நம்ம இந்த சென்னைக்கு போய் நம்ம கடை வச்சு வியாபாரம் பண்ணோம்னு சொல்லி 2 ஆட்டுக்குட்டி இருந்தது. 2 ஆட்டுக்குட்டியை விற்று 400 ரூபா கொண்டு வந்து கடை வச்சு அப்படியே படிப்படியே முன்னேறி இன்னைக்கு கடை சொந்த கடையில இருந்து உங்களோட பேசிக்கிட்டு
0: இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நிறைய நேர்கள் ரொம்ப நன்றி நன்றி இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு நன்றி. நேர்களே, இந்த 1 மணி நேரம் ரெயின்போ மேடை ரொம்ப அற்புதமான மனிதர்களால் நிறைஞ்சிட்டு தான் நான் சொல்லணும். இந்த ரெயின்போ மேடை நிகழ்ச்சி எல்லாருமே அவங்களுடைய நேர்மறையான சிந்தனைகளால் வாழ்க்கையில் ஒரு உன்னதங்களை அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய உடலை வருத்திக்கிட்டு அதன் மூலமாக உழைப்பை கொடுத்து அந்த இலக்கை அடைஞ்சி வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னும் பொழுது நாமளும் அப்படி ஒரு விஷயங்களை நம்ம வாழ்நாளில் மேற்கொள்கிறது மூலமாக வாழ்க்கையில் பல வெற்றிகளை நிச்சயமாக அடைவோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தம் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரலுக்கு ரொம்ப பேர் உதாரணங்களாகவே நாம் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது உங்கள் நவீன் பாரதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக ஜிகர்தண்டா டபுள்ஸ் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: Rainbow Chatbox.
1: நிகழ்ச்சியில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு அணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் சமீப காலங்களில் வெளிவந்து ரசிகர்களுடைய எண்ணங்களில் கவித்துவத்தாலையும் இசை மேன்மையாலையும் ஒரு சேர தன்பால் கிர்த்து கொண்ட திரு இசை பாடல்களுடைய அணிவகுப்பு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய திரைப்பாடல் வீரதூர சூரன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் ஸ்வேதா மோகன் இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து தண்டகாருண்யம் திரைப்படத்திற்காக அறிவு ரீமா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

இன்று சர்வதேச யோகா தினம். உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும் அற்புதமான கலையே யோகா. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்தாலே மன அழுத்தம் குறையும், உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். வயது வித்தியாசமின்றி அனைவரும் செய்யக்கூடிய எளிய ஆரோக்கிய பயிற்சி இது. இன்று ஒரு நாளுக்காக மட்டுமில்லாமல் யோகாவை உங்கள் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், அதற்கான முதல் படி யோகா. இனிய யோகா தின நல்வாழ்த்துக்கள். அக்கறையோட சொல்றது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள்.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரி நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனூப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனூப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக

குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பர்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவக்குமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரைசதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: Rainbow Chatbox.
1: நிகழ்ச்சி 7:25 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருடத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு அணைஞ்சிருந்தீங்க இருக்கிறீங்க. மொபைல் ஆப் மூலமாக அணைஞ்சிருக்கக்கூடிய நேர்களுக்கு மட்டுமான சேவை தற்போது. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் இட்லி கடை திரைப்படத்துக்காக தனுஷ் ஸ்வேதா மோகன் இருவரும் இணைந்து பாடி இருக்கக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்குறோம்.

0: box.
1: நேர்களை, 7:32 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறோம். சமீப காலங்களில் வெளிவந்து ரசிகர்களுடைய எண்ணங்களில் ஏகோபித்திய ஒரு சிறப்பு வாய்ந்த நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய திரைசை பாடல்களுடைய அணிவகுப்பு கேட்டு இணைஞ்சிருக்கோம் நிகழ்ச்சியில். அந்த வகையில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் தி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து டிராகன் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடல் அவருடைய குரலில் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த 2 பாடல்களை கேட்க இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் வாழை திரைப்படத்திற்காக தி அவர்களுடைய குரலையும், தொடர்ந்து லப்பர் பந்து திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் அவர்களுடைய குரலையும் பாடல் கேட்கலாம்.

0: என்ன காவியா, என்ன ஒரே யோசனையா இருக்க?
1: அதுவா ஆனந்த், மனசே சரியில்லை, உடம்பு வேற அடிக்கடி சோர்வா இருக்கு, தூக்கமும் வர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்?
0: இருக்க.
1: என்னது?
0: யோகா.
1: காமெடி பண்ற. எங்க சொல்லு, மன அழுத்தத்துக்கு
0: பாலாசனம்,
1: மன கவலைனா
0: சுகாசனம்,
1: உடல் எடையை குறைக்கணும்னா
0: புஜங்காசனம்,
1: முதுகு வலிக்கு
0: சேது பந்தாசனம்,
1: செரிமான பிரச்சனைக்கு
0: வஜ்ராசனம்,
1: தூக்கமின்மைக்கு
0: விபரீத கரணி,
1: உடல் மன ஆரோக்கியத்திற்கு
0: சூரிய நமஸ்காரம்.
1: தெய்வமே, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க.
0: கண்கள் மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, வாழ்வின் சமநிலை எல்லாமே இயல்பா இருக்கணும்னா தினமும் ஒரு சில நிமிடங்கள் வந்து யோகாவிற்காக ஒதுக்குங்கள்.
1: அக்கறையோட சொல்லிக் கொள்வது உங்கள் FM Rainbow 101.4.

நிகழ்ச்சி 7:50 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தினால் நாம் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் இந்த 1 மணி நேரம் நடைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல்களாக நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் சக்திஸ்ரீ கோபாலன் இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல், தொடர்ந்து நிறைவு பாடலாக மாமன்னன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் தான் பாடலை கேட்க இருக்கும். இந்த 1 மணி நேரம் உங்களோட இணைஞ்சிருந்ததுன்னா உங்கள் நவீன் பாரதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சித் திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவின்

வளர்ச்சிக்கான இலக்கை எட்ட இயலும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநருடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தவைக்க அரசு செயல்பட்டு வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்தை தாவேக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தாவேக்காவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக்க அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ, சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேர்களை, 9:16 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த ஒரு மணி நேரம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைஞ்சிருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் 2000வது ஆண்டு வெளிவந்து ரசிகர்களுடைய எண்ணங்களில் ஏகோபித்த கவித்துவத்தாலையும் இசை மேன்மையினுடைய தன்மையினாலையும் பாடல் வரிகளினுடைய காட்சி அமைப்புகளாலையும்

இந்த திரைப்படங்களில் இந்த பாடல்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பாதிச்சிருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் இருந்து தான் உங்களுக்காக இந்த ஒரு இந்த 45 நிமிடங்கள் பாடல்களை கொடுக்கறதுக்காக உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அனுராதா ஸ்ரீராம் அவர்களோட குரலில் முதல் பாடலை கேட்கலாம். தொடர்ந்து கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் அவர்களுடைய குரலில் என்ன சொல்ல போகிறாய். இந்த ரெண்டு பாடல்களும் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக நம்ம நிகழ்ச்சியில் இடம் பிடிக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேர்களே, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கிறீங்க. நாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் வானத்தை போல திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், அருண்மொழி, சுஜாதா மூவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து ரிதம் திரைப்படத்திற்காக உன்னி மேனன் அவர்களுடைய குரலில் பாடலை கேட்க இருக்கும் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட தான் அடைஞ்சிருக்கிறீங்க. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் 2000வது ஆண்டு வெளிவந்து ரசிகர்களுடைய ஏகோபத்திய ரசிப்பில் தன்னை மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்ட அந்த திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் நாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் வானவில் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் அவர்களுடைய குரலில் பாடலை கேட்கிருக்கோம். வைரமுத்து அவர்களோட வரிகளில் தேவா அவர்கள் இசையமைப்பில் அந்த பாடல் கேட்கிருக்கோம். அதனை தொடர்ந்து

பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திற்காக உன்னி மீனன் அவர்களோட குரலில், முத்து விஜயன் அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோட இசையில் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இது ரெயின்போ ராகங்கள்.

மேகலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் வல்லரசு திரைப்படத்துக்காக ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து மாயி திரைப்படத்திற்காக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை கேட்க இருக்கோம். மாயி திரைப்படத்திற்காக சுஜாதா அவர்களுடைய குரலில், இளைய கம்பன் அவர்களோட வரிகளில், இசை ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் தான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் இடம்பெறுது. ஆக வல்லரசு திரைப்படத்திற்காகவும் மாயி திரைப்படத்திற்காகவும் அடுத்தடுத்து ரெண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் நவீன் பாரதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ரெயின்போ ரீவைன்.
1: வணக்கம் நேர்களை, 10 மணி 1 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம இந்த 1 மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன், அற்றை திங்கள் அந்நிலவில். நம்ம நிகழ்ச்சியில 1960வது ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு தான் இணைஞ்சிருக்க போகிறோம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் அந்த காலகட்டத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய பாடல்களுடைய செவ்வியல் தன்மை

கிளாசிக்கான ஒரு சில பாடல்கள்லாம் இருக்கும். அன்னைக்கு காலகட்டத்தில் மட்டுமே இல்லை, அது எல்லா தலைமுறையினரும் கேட்டு ரசிக்க வைக்கக்கூடிய சில பாடல்கள் தான் அந்த காலகட்டத்து பாடல்கள். வரிக்கு முக்கியத்துவம், குறிப்பாக கவித்துவமான வரிகளை கேட்டு வாங்கிறதுல அந்த காலத்து இயக்குனர்கள் ரொம்பவே மெனக்கெட்டுருக்காங்க. இந்த திரை கதையோட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை அமைச்சு கவிஞர்களையும் இசையமைப்பாளர்களையும் மிகப்பெரிய அளவில் வேலை வாங்கியிருக்காங்கன்றது இதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சில பாடல்களினுடைய அணிவகுப்பில் முதல் இடம்பெறக்கூடிய பாடலாக நமக்கு முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் யானை பாகன் திரைப்படத்திற்காக ஏஎல் ராகவன் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுடைய குரலையும், தொடர்ந்து திலகம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் எம்எல் வசந்தகுமாரி இவங்க இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஆக யானைப்பாகன் தொடர்ந்து திலகம் ரெண்டு திரைப்படங்கள்லிருந்து அடுத்தடுத்த பாடல்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேர்களை 10 மணி 10 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் 60 காலகட்டத்தில் 1960களில் வெளிவந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்களுடைய அணிவப்பை கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் சங்கிலி தேவன் திரைப்படத்திற்காக ஏம் ராஜா ஜமுனா ராணி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து பொன்னி திருநாள் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல். அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களா சங்கிலித்தேவன் பொன்னி திருநாள் திரைப்படங்களுக்காக பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு நடந்துருக்கிறீங்க. 1960 வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்திபன் கனவு திரைப்படம்.

படத்திலிருந்து பி சுசீலா, ஏஎம் ராஜா இருவருடைய குரலையும் தொடர்ந்து மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் அடுத்தடுத்த இரண்டு பாடல்களாக

நேர்களே, ரெயின்போ ரிவென் நிகழ்ச்சியோட நடந்திருக்கிறீங்க. ரெயின்போ ரிவென் நிகழ்ச்சியில் 1960 வந்த திரைசை பாடல்களை அணிவகுப்பை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்திற்காக கே ஜமுனா ராணி அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவர்களோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவருடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலும், அதனைத் தொடர்ந்து இரும்பு திரை திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் அவர்களுடைய குரலில், கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய வரிகளில், எஸ்வி வெங்கடராமன் அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. 10:25 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கீங்க.

நேர்களே, 10:32 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ரீமைண்ட் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திலிருந்து ஜமுனா ராணி அவர்களோட குரலையும் தொடர்ந்து அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் திருச்சி லோகநாதன் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த 2 பாடல்களாக

கண்களும் கவி பாடுதே தனி மத கபதனிசக கண்களும் கவி பாடுதே தனிதா கதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனி

ரெயின்போ ரிவென் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் 1960 வந்த திரைசை பாடல்களுடைய அணிவப்பை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் இடம் பிடித்த திரைப்படம் ஆடவந்த தெய்வம் திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் அவர்களோட குரல்லையும், தொடர்ந்து கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திற்காக எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களுடைய குரலையும் அடுத்தடுத்து ரெண்டு பாடல்களை கேட்கலாம்.

நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கடவுளின் குழந்தை திரைப்படத்திற்காக பி வி சீனிவாஸ் அவர்களோட குரலையும், தொடர்ந்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திற்காக பி சுசிலா ஜமுனா ராணி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக.

ஹெர்லே ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக சிவகாமி திரைப்படத்திலிருந்து தி எம் சவுந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் பாடல் நிறைவு பாடலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் திரும்ப சரியா 11 மணி ஆயிட்டிருக்கு. இணைஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் நல்ல அழகான அற்புதமான இரவு நேரத்துக்கு தகுதியான நம்ம மனசை உறங்க வைக்கிற மாதிரியான பாடல்கள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ராய்ட் உங்களுக்காக சின்மயி மற்றும் ஜெயச்சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளே, ரகமான அவங்களுடைய இசையில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கன்னத்தில் முத்தமிட்டாள் படத்திலிருந்து ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:08 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஆசை ஆசை எப்பொழுது பேராசை அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல் தான். தூள் படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுன்னு சொல்லுங்கள் இசையில எவ்வளோ

எஸ், 11:13. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ஆசை ஆசை எப்பொழுது அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பாட்டு தான். விரும்மாடி படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா ஹோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். உங்களுக்காக காத்துட்ருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். விரும்மாண்டி படத்துலேருந்து ஒன்றை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமில்லை அப்படிங்கிற பாட்டு தான். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ரேஷ்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ஸ்னேகன் அவங்களுடைய அழகான வரிகளில் பரத்வாஜ் அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக. விவத் பாரதி தமிழ் பண்பலை 2.3 காத்துட்ருக்கு. கேட்டணிச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:26 ரொம்ப அழகான பாடல். மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோன்னு ஹரிஷ் ராகவேந்தர் மற்றும் ரேஷ்மா ரெண்டு பேரும் பாடின பாடல். ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து கேட்டு முடிச்சேன் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்கு பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ரஞ்சித் மற்றும் ஷால்னி சிங் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ஸ்னேகன் அவங்களுடைய அழகானவர்களில் ஹரிஷ் ஜெயராஜ் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. சூடாமணி அப்படிங்கிற பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

சம்மதம் செப்பமா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் சுடாமணி அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்தில் இருந்து தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. அன்ன கிளினி வாடியன் காதல் சீட்டு எடுக்க அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா? அன்னைக்கு நீ வாடி என் காதல் சீட் எடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு தான் தை மாதம் ஊரை கூட்டு தஞ்சாவூர் மேலும் கொட்டு புது பொண்ணாக வைக்கப்பட்டு கட்டி வாரையும் கூறப்பட்டுன்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல்ல கபிலன் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில், சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் மஜா படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. கீழே நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:41 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். தை மாதம் முறக்குட்டு அப்படின்னு கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கஜினி படத்திலிருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாலை இளவியல் நேரம் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தாமரை அவங்களுடைய அழகான உரைகளில் கேட்டுட்டு வாங்க, இணைஞ்சிருங்க இசையோடு.

11:48 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ஒரு மாலை இளவையில் நேரம் அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஸ் படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. சாத்னா சரகம் ரெண்டு பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சக்கப்போடு போட்டானே அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:52 இல்லை 53 நிமிஷம் ஆடிச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். நிகழ்ச்சியில் நம்மோடு மோகனல் வாயிலாக இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 52லேருந்து முத்துலக்ஷ்மி அவங்க இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரி கலீல் அகமது இனி இரவு வணக்கம் சகபார்த்திமன் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பாபு அவரும் என

பார்வையில் ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. பர்வதவர்தன் இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்லிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனி இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு இருக்காரு. புரசேவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன் இனி இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து இனி இரவு வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பாபு பழமுதிர் சோலை எனக்காகத்தான் போடுங்க அப்படின்னு இருக்காரு. ஐயோ இது நேர் விருப்பம் இல்லையே. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி ஆசை ஆசை இப்பொழுது அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நீர வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. முத்துலக்ஷ்மி உன்னை விட இந்த உலகத்தில் ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய நேர்கள் நம்மோட நினச்சிருந்தீங்க, பாடல் கேட்டிருந்தேன், எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரடி நீ மோகினி படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன், வெண்மேகம் பெண்ணா உருவானதோ இந்நேரம் என்னை பார்த்து விடையாடுறதோ அப்படிங்கிற அந்த அழகான பாடல் தான். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய சில அறிகரன் அவங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டணிச்சிருங்க. திரும்பவும் உங்களை நான் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஓத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: ராசி நீ தடக்க நடந்து நின்ன மைனா மைனா கொஞ்சம் சில்லற காதல் வீசி போடு நைனா நைனா
1: ஏ அம்மே
2: ஏ சாமி
1: ஏ நைனா
2: ஏ அம்மே
1: ஏ அம்மே ஏ அம்மே ஏ சாமி சாமி சாமி
3: போ சாமி காசி

நடந்து வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு, காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு, வாலிபத்தில் காதலிக்க

காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ.

0: எல்லாம் நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்க

0: என்னத்தை செய்வேன்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அக்க போடு போடு ராஜா. என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

ஒன்னும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியரா நான் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது நீ போக போக பாருண்ட. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்கனி, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே. என்னையாடா எட்டி போக சொல்றேன்?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம், அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? பாடி ஏங்கப்ப கிழஞ்ச எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி பாடி அடி பாடி அடி பாடி ஏங்கப்ப கிழங்க எங்க

No, no, no, no. Где же ты?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக திருவரட்செல்வர் திரைப்படத்திற்காக பித்தா பெரைசூடி பெம்மானே எனும் பாடலை கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.

5:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக சிதம்பரநாதா எனும் பாடல் எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில்.

0: நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று செங்கல்பட்டு என் ஏ குணசேகரன், என் ஏ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வரேசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். முதலில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய நவராகமாலிகா வர்ணம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு என் இ குணசேகரன், என் இ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வரேசை கேட்டீர்கள். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேயர்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம் விவித் பாரதி தமிழ் பண்பலின் 102.3. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ராமேஸ்வரம் ராமநாத சுப்ரபாரதம் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் குரலில்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவ பஞ்சாட்சர சூத்திரம், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் குரலில். இணைந்திருங்கள் இசையலையோடு.